நேர்லே எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 30 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 6 நாள், 2026 வருடம் மே மாதம் 20 தேதி புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. குரல் அமுதம்

0: பேதையின் கையில் செல்வம் சேருவது ஏற்கனவே மயங்கி இருப்பவன் மேலும் கள்ளுண்டு கழித்து மயங்கும் தன்மை போல் ஆகிவிடும். குறள் எண் 838 அதிகாரம் பேதைமை.
1: மயல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடமை பெறின்.
0: பேதையின் கையில் செல்வம் சேருவது ஏற்கனவே மயங்கி இருப்பவன் மேலும் கள்ளுண்டு கழித்து மயங்கும் தன்மை போல் ஆகிவிடும். குறள் எண் 838 அதிகாரம் பேதைமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்

எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நமக்காக இருக்கிற நமக்குன்னு இருக்கிற செயல்கள் எங்கே போனாலும் என்ன ஆனாலும் நடந்தே தீருங்கிற உண்மை விஷயத்தோட இன்னைக்கு நம்ம பக்தி நிறம் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

6 மணி 6 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு நபர் அதிக செல்வந்தராக இருந்தாராம். அவர் நிறைய வியாபாரங்கள் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்திருக்கார். எல்லாமே பண்ணி ஒரு வகையில் செல்வந்தர் ஆனதுக்கப்புறமா நிறைவாக நாம் ஏன் வந்து துணி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. செல்வந்தராக இருக்கக்கூடிய அவர் தனக்குள்ள நிறைய கணக்குகளை வச்சுக்கிட்டே இருப்பார். நாம் செல்வந்தராக இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வம் மித்தவங்களுக்கு போயிடக்கூடாது இல்லைங்கிறதுல ரொம்ப கராராக இருந்த ஒரு மனிதரா. அதை தாண்டி அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னா மனசை வராத மிகப்பெரிய கஞ்சன் அப்படின்னு அந்த ஊரில் எல்லாருமே பேசிப்பாங்களாம். அவரும் அப்படி தான் இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் வந்து ஒரு துணி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார். வியாபாரியாக மாறுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கீழே வேலையாட்களையும் பணியமர்த்தணும் இல்லை? அப்படி யாரை பணியமர்த்தலாம், எப்படி பணியமர்த்தலாம்னு பல யோசனைகளை பண்ணுறாரு. பல யோசனைகளை பண்ண அவர் யாரை பணியமர்த்தினாரு, எப்படிப்பட்ட நபர்களை தனக்கு கீழே வேலைக்கு வச்சுக்கிட்டாரு, தெரிஞ்சுக்கலாம். நினைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

6:12 ஆயிட்டிருக்க வேலையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அந்த புதிய முதலாளி தனக்கு கீழே கண்டிப்பாக வேலை ஆட்கள் அமர்த்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். ஏன்னா தொழில் தொடங்கிட்டோம் அப்படின்னா வேலை செய்ய வேலையாட்களும் வேணும் இல்லையா. அதுக்காக அவர் தனக்கு கீழே எதுவுமே தெரியாத அடி முட்டாள்களை தான் வேலைக்கு வைக்கணும். ஏன் முட்டாள்களை வேலைக்கு வைக்கணும் அப்படின்னா, புத்திசாலிகளை வேலைக்கு வச்சுட்டோன்னா அதிகமாக சம்பளம் கொடுக்கணும், அதோட நம்மக்கிட்ட இருந்து அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்க தனியாக தொழில் தொடங்கி அவங்களும் பணக்காரங்களாகிட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே அதிகமாகவே இருந்தது. தனக்கு போட்டியாக வியாபாரம் தொடங்கி கடைசியில் நம்மளையே வந்து என்ன செய்தின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே. அதுக்காகவே நமக்கு கீழே படும் முட்டாள்களை மட்டும்தான் வேலைக்கு அமர்த்தணும்னு முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரியான ஆட்களும் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. தேடி தேடி ஆட்களை பிடிச்சி போடுறாரு. சரி, வியாபாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி வியாபார விற்பனைக்காக வெளியூர் போகலான்னு முடிவு பண்ணுறார். விலை உயர்ந்த துணிகளையெல்லாம் நல்ல 4-5 பெட்டிக்குள்ளே வச்சு மூடி வச்சிடுறார். எல்லா பெட்டிகளையும் ஒரு ஒட்டகத்தினுடைய முதுகலை ஏற்றி வைக்கிறார். ரொம்ப குறைந்த கூலிக்காக அமர்த்திய அந்த முட்டாள் வேலைக்காரர்கள் 2 பேர் வராங்க கூட. அந்த 2 பேரோட இவரும் புறப்படுறாரு. எப்படியும் இந்த துணிகள் எல்லாம் விற்று தீர்த்துடணும், அதிகப்படியான காசு நமக்கு வரணும். வர காசில் போனால் போகுதுன்னு இவங்களுக்கு கொஞ்சோண்டு மட்டும் கொடுப்போம், அதுவும் இவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கங்கிற முறையை பொறுத்து தான் அப்படின்னு பல திட்டத்தோடு அவர் கிளம்புறார். கிளம்புற வேளையில் ஒரு ஒட்டகத்தையும் பிடிச்சிட்டாரு, அதன் மேலே தன்னுடைய பெட்டிகளையும் வச்சுட்டார் இல்லையா. அளவுக்கு அதிகமாக பொருட்களை ஏற்றதுனால பாரம் தாங்க முடியாமல் வழியிலேயே அந்த ஒட்டகம் கீழே விழுந்துருது. மனிதர்களையே மதிக்கலை, ஒட்டகத்தை மட்டும் மதிக்கவா போகிறாரு, ஒட்டகத்துக்கும் எதுவும் வாங்கி கொடுக்கல, அதுவும் பசியில் கீழே விழுந்துருது. தொழில் தொடங்கி வெளியூருக்கு போய் விற்பனை செய்யலான்னு நினைக்கிற நேரத்தில் இந்த ஒட்டகம் வேற இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு புலம்பி தள்ளுறாரு. என்ன நடக்குது அதுக்கப்புறம், எப்படி போய் விற்பனை செய்கிறாரு, முட்டாள் வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கலாம். அறிந்திருங்கள் அது பக்தி நேரம்.

6:20 ஆயிட்டிருக்க வேளையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அந்த முதலாளி தனக்கு கீழே வேலை பார்த்த ரெண்டு முட்டாள் வேலைக்காரர்களோட வியாபாரத்துக்கு செல்கிறாரு. போன இடத்துல ஒட்டகம் கீழே விழுந்துடுது. அளவுக்கு அதிகமான பாரத்தை யாரால் தான் சுமக்க முடியும்? எல்லாமே ஒரு அளவு தான் இல்லையா? அந்த அளவீடு இல்லாமல் வைக்கப்பட்டதால் ஒட்டகமும் கீழே விழுந்துடுது. உடனே வேலைக்காரர்களை பார்த்த அந்த முதலாளி, நீங்கள் இங்கேயும் ஒட்டகத்தை பார்த்துக்கிட்டு இருங்க, நான் பக்கத்தில்

இருக்கிற ஊருக்கு போய் இன்னொரு ஒட்டகம் கொண்டு வரேன். அதுக்கப்புறமா சுமையை ரெண்டு ஒட்டகத்துலேயும் சமமாக பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பயணத்தை தொடர்க்கலாம். நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்துட்டோம் அப்படின்னா நல்லபடியாக இன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சிடும், நாமளும் நாடு திரும்பிடலான்னு சொல்கிறார். நான் இல்லாத போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் வர்றதுக்குள்ளே மழை வந்துருச்சுன்னா பெட்டிகளை எப்படியாச்சும் நனையாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஏன்னா மேகம் வேற மூட்டமாக இருக்குது, மழை வர்றதுக்கான அறிகுறி அதிகமாகவே தெரியுதுங்கிறதுனால ரொம்ப பத்திரப்படுத்தி இந்த பெட்டிகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற துணிகள் எல்லாம் வேற விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பேரும் சரி சரின்னு மண்டையாட்டுறாங்க. முதலாளியும் ஒட்டகத்தை தேடி கிளம்புறாரு. போன இடத்துல அவருக்கு என்ன ஆச்சு? ஒட்டகம் கிடச்சிதா? வர்றதுக்குள்ளே மழை பெஞ்சுதா? இந்த முட்டாள் வேலைக்காரர்கள் இந்த ஒட்டகத்தையும் பெட்டிகளையும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்களா? என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள். இது பக்தி நேரம்.

6:25 ஆகக்கூடிய வேளையில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அந்த முதலாளி வேலைக்காரர்களை விட்டுட்டு கிளம்பிடுறார் ஒட்டகத்தை தேடி. போன இடங்களில் ஒட்டகத்தை தேடி போனவருக்கு இந்த ரெண்டு முட்டாள் வேலைக்காரர்களை பற்றின தகவல்கள் நிறையவே கிடைக்குது. போன இடத்துல ஒருவர் பார்த்து சொல்கிறார், ஐயா எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், நான் ரெண்டு வேலைக்காரர்களோட ஒரு ஒட்டகத்தை கூட்டிக்கிட்டு என்னுடைய வியாபாரத்துக்காக கிளம்புனேன், ஆனால் போன இடத்துல ஒட்டகத்துக்கு முடியாமல் போயிடுச்சு, இன்னொரு ஒட்டகம் வேணும் அப்படின்னு சொல்லுவேன்.

பொழுது அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்றாங்க, ரெண்டு நபர்களை கூட்டிட்டு போனீங்களே, அவங்கள நீங்க பயன்படுத்தி இருக்கலாமே அப்படின்னுலாம். இல்லை, ரொம்ப தொலைவு போறதுனால அவங்கள பயன்படுத்த முடியாது. அப்படி யாரை கூட்டிட்டு போனீங்க? இதோ இவங்கள தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்களையா கூட்டிட்டு போறீங்க? வியாபாரத்துக்கு வைக்கக்கூடிய ஆட்கள் இவங்க கிடையாதே, இவங்களுக்கு சரியா எதுவுமே தெரியாதே, ஏன் இவங்களை போய் வேலைக்கு வச்சிருக்கீங்க? நீங்க கிளம்பும் போதும் வேலைக்கு அமர்த்தும் போதும் யாரும் உங்ககிட்ட

ஒட்டகமெல்லாம் இருக்குது. உங்கள் நிலைமையை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வேலைக்கு யார் அமர்த்தணும்னே தெரியாத உங்ககிட்ட என்னுடைய ஒட்டகத்தை கொடுத்து உங்களை மாதிரியே நானும் ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு அந்த நபர் சொல்கிறார். இவரும் சரி போனால் போகட்டும்னு சொல்லி அடுத்த இடத்தை தேடி நகர்றார். ஒட்டகம் கிடச்சதா இல்லையா? விட்டுட்டு போன ரெண்டு முட்டாள் வேலைக்காரர்கள் என்ன பண்ணாங்க, குறிப்பாக மழை வந்ததா இல்லையா? தெரிஞ்சுக்கலாம் மறைந்திருங்கள். இது பக்தி நேரம்.

எனக்கும் கிடைச்ச பாடலையேன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேலைக்கு ஏற்ற ஆட்கள் ரெண்டு பேருமே சரியான முட்டாள்கள். இது தெரிஞ்சுமே குறைவாக சம்பளம் கொடுத்தா போதும்னு அவங்கள விலை பேசி வச்சிருக்கார். எல்லோருமே எவ்வளவோ சொன்னாங்க, ஆனாலும் வியாபாரிக்க வழி துணைக்கு தானே இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், எப்படியும் எடுபடி வேலை தானே செய்ய போகிறாங்க, இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, பரவாயில்ல முட்டாள்களையே வேலைக்கு வச்சுக்கலாம், நாம் நல்ல புத்திசாலித்தனமாக தான் யோசிச்சுருக்கோம் அப்படின்னு தற்பெருமை வேறு. இந்த தற்பெருமையிலேயே ஓய்வு நேரத்தை கடந்த ஒட்டகத்தை தேட கிளம்பிட்டார். போன இடத்துல ஒட்டகம் கிடச்சதா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

6:31 ஆயிட்டிருக்க வேளையில் பக்தி நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். வியாபாரி ஒட்டகத்தை தேடி போகிறாரு. ரொம்ப அலைச்சலாக இருக்கே, ரொம்ப களைப்பு ஏற்படுத்திடுச்சு.

6:36 ஆகக்கூடிய வேளையில் பக்தி நிறம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். ஒரு வழியாக அந்த கூலி வேலை செய்யக்கூடிய ரெண்டு முட்டாள் வேலைக்காரர்களும் முதலாளி எப்போ வருவாங்கன்னு ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வணிகரும் ஒட்டகத்தை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காரு. போன இடத்துல ஒரு ஒட்டகமும் கிடச்சிடுது. இந்த பக்கம் கொஞ்சம் நேரத்தில் பெரிய மழை பெய்ய தொடங்கிடுது. ரெண்டு முட்டாள் வேலைக்காரர்களுக்கும் ஒரே சந்தோஷம். அடடா, நம்ம முதலாளி எவ்வளோ பெரிய ஆள், அவர் சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சே, அவர் சொன்னால் எல்லாமே நடக்கும் போல இருக்குது.

அப்போ கண்டிப்பாக அவருடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துடவே கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அவர்கிட்ட ஏதோ அற்புதமான சக்தி இருக்குது. பாரு, அவர் மழை வரும்னு சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரி மழை வந்துருச்சுல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முதலாளியை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. முதலாளிக்கு ஒட்டகத்தை கூட்டிகிட்டு இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளே மழை தொடங்கிடுச்சு. பரவாயில்ல, ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்க, நம்மளுடைய பொருளை பத்திரமாக பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை. இவருடைய நம்பிக்கை என்ன ஆகுது? ஒட்டகத்தோடு போய் சேர்ந்து பொருட்களையெல்லாம் விற்று முடிச்சிடுறாங்களா? என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது பக்தி நேரம்.

6:40 ஆயிட்டிருக்க வெளியில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். முதலாளி சொன்னபடி நம்ம கேட்கணும், துணிகள் எல்லாம் பத்திரமாக வைக்கணும் இல்லையா? என்ன பண்ணுவாங்க இந்த முட்டாள் வேலைக்காரர்கள்னு தெரியலையேன்னு ஒரு பக்கம் முதலாளிக்கு இருந்தாலும் பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை அதிகமாகவே இருந்தது. முதலாளி மேலே அதிகமான அன்பு திடீர்னு ஏற்பட்டதால் ரெண்டு பேரும் பெட்டியை பத்திரமாக பாதுகாத்த சொல்லியிருக்காருல்ல, அப்போ பெட்டிக்குள்ளே இருக்கிற துணிகள்லாம் எடுத்து பெட்டிக்கு மேலே போட்டுடலாம். பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, எப்படியும் கண்டிப்பாக மழையில் பெட்டி நினையாமல் நம்ம பார்த்துக்கணும் இல்லைன்னு சொல்லி முட்டாள் வேலைக்காரங்க ரெண்டு பேரும் துணி எல்லாத்தையும் எடுத்து பெட்டி மேலே போட்டுடுறாங்க. இருந்த எல்லா விலையும் இருந்த துணிகளும் பெட்டிக்குள்ளேருந்து பெட்டிக்கு மேலே வந்துருச்சு. முதலாளி ஒட்டகத்தை

கூட்டிட்டு வராரு. வந்து பார்த்தவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க முதலாளி? நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எவ்வளவு அழகா பெட்டியை பாதுகாத்து வச்சிருக்கோம் பாருங்க. பாருங்களேன், பெட்டி ஒரு பொட்டு கூட நினையவே இல்லை. துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பெட்டியை பத்திரமா பாதுகாத்திருக்கோன்னு சொல்றாங்க. பெட்டி நினையாம இருக்கணும்னு சொன்னது பெட்டிக்குள்ள இருக்கிற துணிக்காக தாங்கிறத புரிஞ்சுக்காத முட்டாள்களை வேலைக்கு அமர்த்திட்டமேன்னு அந்த சமயத்தில் முதலாளி பயங்கரமாக வருத்தப்படுறார். இந்த மாதிரி முட்டாள் உங்களெல்லாம் வேலைக்கு வச்சதுனால என்னுடைய முதலுக்கே நஷ்டம் வந்துருச்சேன்னு பயங்கரமாக கதர்றார். அதில் ஒருத்தர், வருத்தப்படாதீங்க முதலாளி, நீங்கள் சொன்ன மாதிரியே பாருங்க, பெட்டி நினையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் துணி எல்லாத்தையும் அது மேலே போட்டிருக்கோம். அந்த பெட்டி கொஞ்சம் கூட நினையவே இல்லைன்னு திரும்பவும் நினைவுபடுத்துறார். ரொம்ப அதிகமாக கோவம் வந்ததும் அடித்து விரட்டி விட்டுறாரு முதலாளி. பல நேரங்களில் அப்படி தான், நாம் ஒரு செயலில் கொஞ்சம் சிக்கனப்படுத்தலாம் அப்படின்னு ஓரளவுக்கு யோசித்தா ஓகே, ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டா முதலுக்கே நஷ்டம் ஏற்பட்டுரும். இந்த விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம பக்தி நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் பக்தி நேரம் நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

0: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர்

0: திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களைக்கட்டியுள்ள நிலையில் தினந்தோறும் 1000-க்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர், ஆடித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட

0: ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு GS சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரில் இருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள கலைராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். கையில செல்போன் வச்சிருக்கிறோம், நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. வேண்டியவை வேண்டாதவைன்னு எல்லாம் வருது. நாம தான் அன்னப்பறவை போல பால் தண்ணிய பிரித்தெடுக்கணும். பால் என்பது அருமையான ஓர் உணவு. அதிலும் குழந்தைகள் ஆரம்பிச்சு வயசுல பெரியவங்க வரை எல்லாருக்கும் உகந்த திரவ உணவு பால். நமது உடலின் எலும்பு பல் ஆகியவற்றின் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் பால் மிக மிக அவசியம். வைட்டமின் B12 பொட்டாசியம் சத்துக்களை அளிக்க வல்லது பால். சுண்ணாம்பு சத்தை உடல் கிரகிக்க எடுத்துக்கொள்ள பால் உதவி செய்யுது. அதே சமயம் மிக அதிகமான அளவு பால் குடிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டம்ளர்,

0: இரவு ஒரு டம்ளர் அல்லது இன்னொரு டம்ளர் சேர்த்து மொத்தம் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு போதுமானதுங்கிறாங்க. சரி, இந்த பாலில் என்னதான் இருக்கு? 87% தண்ணி, அப்புறம் சர்க்கரை, லாக்டோஸ் இருக்கு. இவை தவிர புரதம், கொழுப்பு, வைட்டமின், தாது உப்புக்கள், ஹார்மோன்கள், இவை யாவும் கலந்த கலவை தான் பால். கலைராஜன் ஐயா, சின்ன குழந்தைங்க, 2 வயசுல இருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைகள் பால் பால் பொருட்களை சாப்பிடலாம். எளிதில் ஜீரணமாக கூடிய சத்துக்கள் பொதிந்த திரவ உணவு தான் பால். மிக அதிகமான அளவு பால் குடிச்சோம்னா ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம் ஆட்கள் நமது குழந்தைகளுக்கு உள்ளுக்கு ஏதாவது கொடுக்கறதுல தான் கவனம் செலுத்துறாங்களே ஒழிய அவர்களது உடல் உழைப்பு பத்தி சிந்திக்கிறது இல்ல. நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி எல்லாத்தையும் சிந்திக்கணும். பால்னு கடுதாசியில எழுதும் போது ஒரு செய்தி, பாலுக்கு சிரமம் கொடுத்தோம்னா அது தயிராகும், தயிருக்கு கஷ்டம் கொடுத்தோம்னா வெண்ணெய் ஆகுது, வெண்ணெய்க்கு சிரமம் கொடுத்தோம்னா நெய் கிடைக்கும். பாலை விட தயிர் உயர்ந்தது, தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது, வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது. இதற்கு என்ன பொருள்? அடிக்கடி சிரமங்களை, கஷ்டங்களை, சங்கடங்களை சந்தித்தால் எந்த ஒரு மனிதனுடைய நிறம் மாறுவதில்லையோ சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கும். பாலை ஒரு நாளைக்கு தான் பயன்படுத்த முடியும், அதுக்கு பிறகு பால் கெட்டு போயிடும். பாலில் ஒரு சொட்டு மோர் விடும்போது அது தயிராக மாறுது, அது 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கு மேலே புளிச்சிடும். தயிரை கடையும் போது வெண்ணெய் கிடைக்குது, அதை இன்னும் ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கலாம் இருக்கும். வெண்ணெயை கொதிக்க வச்சா நெய்யாகும், நெய் ஒருபோதும் வீணாகாது. கலைராஜன் ஐயா, ஒரே நாளில் கெட்டு போகும் பாலுக்குள் ஒருபோதும் கெட்டு போகாத நெய் ஒளிஞ்சிருக்கு. நமது மனம் கூட அளவற்ற சக்திகளால் நிரம்பி இருக்கு. அதுல கொஞ்சம் நேர்மையான உண்மையான எண்ணங்களை போடுங்க, எல்லாம் நல்லபடியா இருக்கும், நல்லதாவே நடைபெறும். நமக்கு நாமே சிந்தனை செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை இன்னும் சரிபார்க்கணும், சரி செய்யணும். பிறகு பாருங்க, ஒருபோதும் தோல்வி என்பது நம்ம கிட்ட வராது, எல்லாம் மனசு தான், மனசு வைக்கணும். இப்படி பால் பற்றி நிறைய செய்திகள் நமது அலைபேசிக்கு வந்தது, அதை உங்ககிட்ட தெரிவித்தால் மற்றவர்களுக்கும் உபயோகரமாக இருக்கும்னு தான் இந்த கடுதாசி. ஷேரிங் த நாலெட்ஜ், ஷேரிங் இஸ் பவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: என்றும் நீங்கள்.
1: எந்த விஷயமும் அளவு மீறி போயிட்டு இருந்தாலும் சரி, நம்மளால முடியும், இதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டு நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துருங்கிறதோட இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

ஏஆர் ரஹ்மானுடைய கம்போசிங்ல வைரமுத்தவர்கள் வரிகள கே எல் ஸ்ரீராம் குழுவினருடைய வாய்ஸ்ல படையப்பா படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. எஸ், இந்த பாட்டோட வைப்ல தான் பரீட்சை எழுத போனோம். இன்னைக்கு பாருங்க வந்து ரிசல்ட் வந்துருச்சு, இதே வைப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே சூப்பரான மார்க் வரப்போது, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான மார்க் வரும், உங்களை இன்னும் அதிகமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்புவோம். எஸ் நம்பிக்கை அதானே எல்லாம். 7:07 ஆகிற வெளியில் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு பக்கம் என்ன ஷேர் பண்ண போகிறோம், என்ன விஷயங்களை வந்துட்டு நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு இருக்குது. எல்லாத்தாடி போய்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் லிமிட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்ம பேசுறது உண்டு. அந்த அளவு அப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத யாருக்காவது யோசிச்சிருக்கோமா அப்படின்னா, எஸ் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு அதையும் நீங்கள் கொண்டாடுவீங்கிறதுக்காக ஒரு தினமாகவே அதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உலக அளவியல் தினம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம். எப்போ வந்து அந்த உலக அளவியல் தினம் அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்ணுறோங்கிறதுக்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போவுடைய பேஜில் நீங்கள் வந்து உங்களுடைய பதில்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். உலக அளவியல் தினம் அப்படிங்கிறது வருஷம் வருஷமே வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த அளவீடு இருக்கணும் அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தணுங்கிறதுக்காகவே சர்வதேச அலகுகள் முறை வந்து, அதாவது அந்த எஸ்ஐ யூனிட்ஸ்னால சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. ஸோ அப்படி இந்த தினம் என்றைக்கு கொண்டாடப்படுதுங்கிற கொஷனை தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கான பதிலை உலக அளவியல் தினம் என்றைக்கு இதோ யோசிச்சுட்டேன், வேர்ல்ட் அந்த மெட்டாலஜி தானமா இதை கண்டுபிடிச்சிட்டேன் பார் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாடலுக்கு அப்புறமா இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ளது.

அர்ஜித் சிங் மற்றும் மர்வன் சோலமனுடைய வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். புகழ் படத்திற்காக 7:13 ஆயிட்டு இருக்க வெளியில வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து கேட்டிருக்கோம், உலக அழவியல் தினம் எப்போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பதில்கள் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த 1985 பாக்குறப்ப 17 நாடுகள் வந்து பாரிஸ்ல வந்து ஒரு ஹிஸ்டரி பிரேக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மீட்டர் ஓட்டப்பந்தயம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கையெழுத்துட்டாங்களாம். ஸோ அந்த மீட்டர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மீட்டர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறதுனால இதை பற்றின விழிப்புணர்வுலாம் மக்களுக்கு வந்து போய் சேரும், ஒரு ஒரு அளவீடுகள் பற்றின விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதோடைய நினைவாகவே வந்து இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நாள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஹிஸ்டரியும் வந்து சொல்லுது. என்ன பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் நமக்கு வரலாறு முக்கியம் இல்லையா, அந்த மாதிரி வரலாறுல இந்த மீட்டர் ஒப்பந்தம் பற்றின கையெழுத்திடப்பட்ட நாளை தான் வந்து நம்ம இந்த அளவியல் நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டுருக்கோம். அதுக்கு சந்திரசேகர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து May 20 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. தீபக், பத்மினி இவங்க எல்லாருமே வந்து புதுவை அம்பாள் நகர்லேருந்து. ரங்கராஜன் ஸ்வீட் குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்தபடியாக வந்து பூஜாஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கிருபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பதில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ரவீந்தர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ரவீனாஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை, May 20 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சிந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, May 20 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தபடியாக ராஜஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, May 20 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. குமரகுரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, May 20 அனுப்பிச்சிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் ஸ்வீட் வெனஸ்டே மார்னிங் விஷஸ் சொல்லியிருக்காங்க, May 20 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. வீரதுரை குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க, May 20 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சதீஷ்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, May 20 அனுப்பிச்சிருக்காங்க. அன்புராணி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும், அண்ட் டுடே தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க May 20. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் குட் மார்னிங் ஆன்சர் May 20 அனுப்பிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொல்மம் கொண்டான்லேருந்து May 22 அப்படின்னும் எல்லாருக்கும் குட் மார்னிங்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் பதில்கள் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள். இது FM 91.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

0: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

7:21 ஆயிட்டு இருக்க வேலையில் இன்னைக்கு வெட்னஸ்டே அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் வந்து அப்படி ஒரு பக்கம் ரிசல்ட்டுக்காக பரபரப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டும். அண்ட் 9:00 வரைக்கும் வெயிட் பண்ணுமா, அதுக்கு முன்னாடியே வந்தால் ஓகேவா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன மாதிரியான இன்புட் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் நிச்சயமாக வரும் இல்லையா. அதனால் அதை பற்றி யாருமே பயப்படாமல் பதட்டப்படாமல் இருங்க. நீ சொல்லுவமா சொல்லுவேன், அனுபவிக்கிற எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் வாய்ஸும் எங்களுக்கு புரியுது. வர நீ வேஸ் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கோம் உலக அளவியல் தினம் வந்துட்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து பதில்கள் கொடுத்துருக்காங்க. இந்த அளவியல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இடங்களும், அதாவது குறிப்பாக முதல்லலாம் வந்து எல்லா இடங்கள்லையுமே இப்போ அளவியல்ங்கிறது நம்ம பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து அதிகமாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆகட்டும், அதே மாதிரி இந்த மருத்துவ தரநிலைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ப்ராசஸ்ஸு, அதே மாதிரி நம்ம விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆய்வுகள், இது எல்லாத்துக்குமே வந்து சரியான அளவீடுகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்வதேச வர்த்தகங்கள் அங்கேயுமே வந்து இந்த அளவீடுகள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த அளவியல் வந்து அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குங்கிறதுக்காகவே இதை செலிப்ரேட் பண்ணணும், இதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே ஒரு நாள் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த நாள் எந்த நாள்னு கேட்டிருக்கோம், அதுக்காக கந்தசாமி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட பதில் வந்து 20 அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீதர் 20 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்தபடியாக தரணி திலீப் குமார் அவங்களும் வந்து 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வல்லவன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடிலிருந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் ஆன்சர் வந்து 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹனீஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, 20 அப்படின்னு நினச்சிருக்காங்க. பிரகாஷ் அவங்களும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. தேசிங்கு காந்தி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, 26 அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. ரமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, 20 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. குமரேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பதில் தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் அடுத்ததாக வந்து சுமதி ஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹஃபிஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, 20 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ரம்யா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து ஆலந்தூர்லேருந்து குமார் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, 20 அனுப்பிச்சிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வனே கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தபடியாக ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செல்வம் பொமினா இக்கன்பட்டியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், 20 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. கருப்புசாமி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முனிஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பதில்கள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம், இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூல்.

0: வணக்கம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவள போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி, பேச்சு கொடுப்போம். நிவ்யா,
1: ஃபெயில் ஆயிட்ட, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: ஏழு மணி 30 நிமிடம். இனி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
8: மனிதர்கள்ல சில பேர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அவங்க வேற, இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்கள பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக,

0: அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார், அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா, பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னான் அவன்.
1: முகத்தில் பருவா சைபா
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுபாரு வாய்ஸ்ல பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நந்தா படத்திற்காக 7:40 ஆயிட்டு இருக்க வேலையில வணக்கம் சென்னையில. இன்னைக்கு நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் உலக அளவியல் தினம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக முனியப்பன் கௌசல்யா அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. May 20th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் May 20th டுடே ஒன்லி அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. கேசவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம்லேருந்து. புவனகிரி சுமதி பாபு May 20th அனுப்பிச்சிருக்காங்க. ராமச்சந்திரன் KM நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் May 20th சொல்லியிருக்காங்க. BS மணிபாபு May 20th அனுப்பிச்சிருக்காங்க. விஸ்வநாதன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரீஜா மனோகரன் சூலையிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் May 20th அனுப்பிச்சிருக்காங்க. தாமலேரி முத்தூர் அவங்க சரவணன் May 20th அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. குமரகுரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சபரி மனோஜ் செலிப்ரேட்டிங் ஆன் 20th May அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நேரு நகர்லேருந்து இன்னைக்கு தான் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. கிருபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

ரூபிணி ராகவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மே 20th சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மே 20th இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூபேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பதில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சு சண்முக சுந்தரம் மே 20th அனுப்பிச்சிருக்காங்க. ஜெயக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மே 20th சொல்லியிருக்காங்க. கௌரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மே 20th தான் இன்னைக்கு தான் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அப்துல் ஜலீல் மே 20th அனுப்பிச்சிருக்காங்க. சிவன் அருண் மே 20th சொல்லியிருக்காங்க. கௌரி மனோகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரோசையா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மே 20th அனுப்பிச்சிருக்காங்க. அமீர் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்தினும் யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். எது சரியான பதில்ங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். நிறைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

7:48 ஆகக்கூடிய வேலையில வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். உலக அளவியல் தினம் எப்போ அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல, அதுல வந்து பூர்ணிமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க, டுடே தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. லோகநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை, பதில் இன்னைக்குதான் May 20th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமரேசன் குருபா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, May 20th அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. துர்கா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவந்திகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, May 20th அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அவன்யாஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பதில் இன்னைக்கு தான் May 20th அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ரவீனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, எல்லோருக்குமே வந்து இன்னைக்கு நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆறுமுகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க, May 20th அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சரவணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, May 20th டுடே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. வெனஸ்டே டுடே May 20th அப்படின்னு போட்ட ஸ்ரீனிவாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட பதில் இது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, May 20th சொல்லியிருக்காங்க. அம்பிகா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், May 20th அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. சோலை முத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, May 20th அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. முத்துக்குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், May 20th அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ராஜேஸ்ரீ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் அருமை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. கந்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சேது ராமன், குருபரன், கணேஷ்மூர்த்தி இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்துட்டு அடுத்தடுத்து யாரெல்லாம் இன்னும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வைட்டீஸில் இருக்கு கேட்டுட்டு வந்துருவோமா? இது FM 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். மௌனராகம் படத்திற்காக 7:53 ஆயாச்சு. எஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம கேட்டிருந்தோம் உலக அளவியல் தினம் எப்போ அப்படின்னு சொல்லி, அதுக்கு அம்சம் அவங்க வந்துட்டு இணைய தினம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ரங்கன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நினைச்சிருக்காங்க, பூபேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இன்றைய தினம் சிறக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சதீஷ்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அஸ்வன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பிச்சிருக்காங்க. சாமுனி எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீதர் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து செந்தில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, 20th அனுப்பிச்சிருக்காங்க. கண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, ஆன்சர் 20th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தாரணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பதில்கள் கொடுத்துருக்கீங்க. எஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து சரியான பதில் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. 20th அப்படிங்கிறது ரொம்பவே சரியான பதில். உலக அளவியல் தினம் அப்படிங்கிறது 20th அன்னைக்கு தான் வந்து கொண்டாடப்படுது. அளவியல் பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து அளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அளவீடுகள் அப்படிங்கிறது சரிவர இருக்கணுங்கிறதுக்காக அப்போவே வந்து டிசைட் பண்ணி இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியான பதில் கொடுத்த எல்லோருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மறுபடியும் நாளைக்கு காலையில 7 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்கலாம். மகிழ்வுப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர்.

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேளையில நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போல நிறைய பாடல்கள் உங்களுக்காக வலம் பெற காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த பீட்டோட சேர்ந்த நாமளும் அப்படி பீட் ஹெவியா வந்துட்டு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு முடிச்சுட்டு வர வேலையில அப்பாடா கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸா ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்காகவே உங்களை ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நிறைய பாடல்கள் வலம் பெற காத்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதூலு.

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில என்னுடைய வருத்தத்துல. நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்வாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: வானொலிக்கு 90.
1: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
2: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்புல. உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னா ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்றவரு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்ட ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.

சுவாமி ஜெயஸ்ரீ வாய்ஸில் பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். முன்னிலை படத்திற்காக 8:52 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான இந்த ஷோ. எஸ் எப்போவுமே வந்துட்டு இந்த ஷோவில் கேட்கக்கூடிய பாடல்களே வந்துட்டு ஒரு தனி சுகந்தாம்பா அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா ரெயின்போவில் நிறைய பாட்டு கேட்டுகிட்டே இருக்கோம்ல. அடுத்த பாட்டும் வெயிட்டிஸில் இருக்க கேட்டுட்டு வந்துருவோமா.

எதிரும் புதிரும் படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஜெயிலர் படத்துக்காக வைட்டீஸ்ல இருக்கும். மறுபடியும் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி நாளைக்கு காலையில கேட்கலாம் 8 மணிக்கு.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

3 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே டெல்பின் ராஜேந்திரன். சோ இன்னைக்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ வெனஸ்டே மார்னிங் எல்லாம் பரபரப்பாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பீங்க, வீட்டில் எல்லாரும் பரபரப்பாக வேலையும் செஞ்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு இப்போ மே மாதம் லீவ் இருக்குன்றனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் ஏஞ்சி கூட இருந்திருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு 10th ரிசல்ட் 9:30 ரிலீஸ் ஆகுது. ஸோ எந்த பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகிருங்க. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதுக்கான மார்க் வரும். ஒருவேளை வரலனாலும் நமக்கு நிறைய டைம் இருக்குது, நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ பெற்றோர்களே, குழந்தைங்க என்ன மார்க் எடுத்தாலும் அது நம்ம குழந்தைங்க. குழந்தைங்க நமக்கு ரொம்ப முக்கியம். என்னதான் இருந்தாலும் மார்க்கை வச்சு கம்பேர் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் நம்மளுக்கு முதலாவதாக ஒரு அட்டகாசமான பாடல் வந்துட்டு இருக்கு. அயன் திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில். ஸோ இந்த பாட்டை கேட்டுட்டு ஜாலியாக டென்ஷன் இல்லாமல் கூலாக இருங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டை கேட்கலாம். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது ரேடியோ, இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

வீர சிவாஜி திரைப்படத்துக்காக வைக்கம் விஜயலட்சுமி குரல்ல, அருண் ராஜா காமராஜா வரிகள்ல, டி இமான் இசையமைப்புல ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:15. ஸோ இன்னைக்கு ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் நிறைய ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்ததாக ஒழிக்க இருக்க பாடல் எதை பற்றினா, வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து சங்கீதா ராஜேஸ்வரன் சுஜித் சுரேசன் குரலில், கபிலன் வரிகளில், விஜய் ஆண்டனி மியூசிக் கம்போசிஷனில் ஒரு அருமையான ஃபாஸ்ட் பீட் சாங் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை, அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம் சொல்கின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி. எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தையார் கலைமாமணி

கலைஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் பாடி, நான் மகள் பாரதியும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி. ஆஹா, இதை போன்று எத்தனை கலை குடும்பங்கள் தலைமுறைகளாக வானொலியில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை எண்ணிக்கையாலா வாழ்த்துவது? 100, 500, 1000 என்று இல்லை, எண்ணத்தால் வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், இந்த உலகில் காற்று உள்ளவரை வானொலி முழங்கும், காற்றலை உள்ளவரை வானொலி முழங்கிக் கொண்டே

நேரம் 9:27 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில கடைசியா ராயன் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில் கானா காதர் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ரொம்ப ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்க இருக்க பாடல் எங்கிருந்து

0: ரீகேப் நிகழ்ச்சியில் கடைசியாக ராயன் திரைப்படத்திலேருந்து சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில் கானா காதர் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ரொம்ப ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்க பாடல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் திரைப்படத்திற்காக பால்டப்பா குரலில், பால்டப்பா வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் மக்கா மிஷி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற முடியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 101.4 இனி எல்லாமே தூள
1: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
2: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவார், அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம் பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: Rainbow Rap.
3: He's gonna rock it, na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-na-

9:41 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப். ஸோ ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் கடைசியாக வேட்டையின் திரைப்படத்திலிருந்து மனசிலாயோ அப்படின்னு அனிருத் மியூசிக்கில் ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து தங்கலாம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் செந்தூரி விஷால் குரலில், உமாதேவி வரிகளில், ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைப்பில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: 9:58 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போல ஒரு அட்டகாசமான பாஸ்பீட் சாங்ஸோட ஒரு தொகுப்பு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து அடுத்து கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சிக்காக நம்ம கூட நிவ்யாவும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிவ்யாவும் நானும் சேர்ந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை சைனிங் அவுட் ஃப்ரம் டெல்ஃபின் ராஜேந்திரன்.
1: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல். ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பேச உள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிட உள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மற்றும் ஒரு நாளும் யோசிச்சு ஏதாவது பேசிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த வகையில நிறைய வந்து நம்ம பட்ஜெட் போடுவோம், ஆனால் பட்ஜெட் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயத்த நான் வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சிலது வச்சுருப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்கும், ஆனால் மொபைல் ஃபோனுக்கு வேற வழியே இல்லை, நான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் டைட்டானாலுமே கூட இதை நான் மறுக்காமல் பண்ணிடுவேன், எனக்கு மாதம் மாதம் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கால் பண்ணுங்கள் 2986008 அல்லது 2952055454 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு வரும்போது பாடல தொடர்ந்து வந்து பேசுவோம், இணைந்திருங்கள்.

0: பத்து மணி 9 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில எஃப்எம் ரெயின் போல நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கெட்ஸ் இட் கோ. ஏ ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறோம் உங்களுக்காக வந்துட்டு, நீங்கள் இந்த எவ்வளோதான் பட்ஜெட் டைட் ஆனாலும் விட்டு கொடுக்கவே முடியாத ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்கள் 2986-0038 அல்லது 2952-0554 நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0444 இனிப்பினை சேர்த்துக்கலாம். டெல்ஃபன், நீங்கள் கேட்டிங்க எதுக்குமா எடுத்ததுமே வந்துட்டு நீ சேலையில் விற்கட்டோன்னு பாட்டெலாம் போட்ட அப்படின்னு ஒன்றும் இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, மாதத்தில் வந்துட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு செலவு வந்தாலும் சரி அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஆஃபர்ல 100 ரூபாய்க்காவது போய் ஒரு புடவை வாங்காம இருக்க மாட்டாங்க. ரீசெண்டா வந்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இது நான் வாங்கினா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நான் கேட்டேன், எப்படிமா உன்னால மட்டும் இப்பெல்லாம் முடியுது அப்படிங்கும் போது சொன்னாங்க, இல்ல நான் எப்படி வாங்கிடுவேன், எனக்கு இன்னும் அப்படி ஒரு கிரேஸ் காசே என் கையில இல்லைன்னா கூட என் ஃப்ரெண்டு கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட காசு வாங்கியாவது எனக்கு வாங்கிட்டு அந்த காசை நான் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதை வச்சு இன்னைக்கு நான் வந்து யோசிச்சு இந்த டாபிக்.
1: ஆனா இது நிறைய பேர் பண்றாங்க, பெரும்பாலும் வந்து இந்த

0: கந்தசாமி சார், பயங்கரமா இருக்கு இன்ட்ரோடக்ஷன். சார் சொல்லுங்க, உங்க பட்ஜெட்டை மீறி நீங்க ஒரு விஷயம் இதுக்கு நான் செலவு பண்ணாம இருந்ததே இல்ல அப்படின்னா எந்த விஷயம்?
1: எது எப்படி இருந்தாலும் போனுக்கு ரீசார்ஜ் பண்றது மறக்க மாட்டேன், நெட் போறதுக்கு.
0: ஆனா அது வந்து ஒரு கம்பல்சரி இல்லையா? அது பட்ஜெட் குள்ள தான வரும். நிவ்யா, பட்ஜெட் வெளிய போகுமாது?
2: இல்ல, சம்டைம்ஸ் வந்து அது தேவைப்படுறது இல்ல இல்லையா? சில சமயங்கள் அது இல்லாம கூட நம்ம இருக்க முடியும், பட் ஆனா நம்ம இருக்கிறது இல்ல.
0: அந்த மாதிரி நம்ம அதை டேட்டாவும் சொல்லலாம்,
2: அதனாலதான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, சோ ஒரு ஒருத்தரும் வந்துட்டு பட்ஜெட் தாண்டி நான் வந்துட்டு விட்டே கொடுக்க முடியாது, என்னால இந்த செலவு நான் பண்ணியதான் தீர்வேன் அப்படியே அடம் பிடிச்சி நீங்க செய்யக்கூடிய அந்த செலவு என்ன அப்படிங்கறதும் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து யாரெல்லாம் என்ன சொல்ல போறேன்

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி, பேச்சு கொடுப்போம்.
2: நிவ்யா,
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னா ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
2: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு.
1: உங்க
2: பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சொல்லுங்க.
1: வணக்கம்
3: அன்பு சகோதரிக்கு, காலை வணக்கம்.
1: சொல்லுங்க உங்க பேரு.
3: அடையாளம்பேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். சிறப்பு தலைப்பு சிறப்பாக இருக்கு.
1: சரி, பதில் சொல்லிடுங்க. அப்படியே சிறப்பா.
3: ஒரு ஏடிஎம்ல வேலை பாக்குறேன் மேடம்.
1: நிறைய காசு வச்சிருக்கீங்களா? இப்ப
3: வேலை பாக்குறேன். மாச சம்பளம் அப்படியே போய் வீட்டுல குடுத்துறோம் மேடம்.
1: சரி,
3: நான் ஏடிஎம்ல உட்கார்ந்து நின்றதுல வாரம் போறலாம் பைசா எடுப்பாங்க.
1: ம்,
3: அது எடுக்கிறாங்க 10-5 கொடுப்பாங்க.
1: சரி,
3: எப்படியும் ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு சேர்ந்துரும். என் போசல என் மனைவிக்கு பால் கோவை வாங்கி கொடுப்போம் மேடம்.
1: பாருங்களேன். சரி,
2: கண்டிப்பா என்ன பட்ஜெட் போட்டாலும் அது அது 1 ரூபாய் சாக்லேட்டா இருந்தா கூட அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான்.
1: ஓகே, அடுத்து நேர் யாருன்னு பாத்துக்கலாம். வணக்கம்.

0: மேடம் கேட்க தாமர் ராஜசேகர் மேடம்.
1: சொல்லுங்க ராஜசேகர். இருக்கலாம், அது என்ன ஷேர் பண்ணுங்க. அடுத்த நேயர் யார் என்கிறது பாத்துருவோம்.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
0: வணக்கம். மாதவ
2: என்ன செலவு பெரிய விஷயமா இருக்கும்.
1: கண்டிப்பா அதுல நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் போது அப்படி இருக்கும். பட் ஆனாலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுது இல்லையா. ஆனாலுமே நமக்குன்னு நம்ம செய்யக்கூடிய அந்த செலவுகள் அப்படின்னு இருக்கும்ல. ரீசெண்டா வந்து முன்னாடி வந்துருச்சு தான் தாய் கிழவி படம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தோணுச்சு, ஆமா இல்ல நமக்குன்னு நம்ம பண்ணக்கூடிய அந்த செலவுகள்ங்கிறத நம்ம சரிவர பண்ணணும்ல, ஏன் நம்ம அதை பண்ணாமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து பேசலாம். இப்ப பாடல் வைத்தியஸ்ல இருந்து பாட்டு கேட்டு வந்துருவோம்.

0: 10 மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஃப்ரம் ரெயின்போல கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் உங்களோட பட்ஜெட் தாண்டி. நான் பட்ஜெட்லாம் வந்து போடுறது வழக்கம் கிடையாதுனாலும் இந்த மாசம் இது வேணாம் அப்படின்னு நினைப்பேன். நானும் மாசம் அப்படிதான் நினைக்கிறேன். என்ன பண்றது, ஆனாலும் டெய்லி வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுதே. எப்படியா இருந்தாலும் என்ன மீறி வாங்கிருந்தேன்னு வாங்கக்கூடியது என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் வந்திருக்க நேர் யாரும் கேட்போமா டெல்ஃபின் கேட்போம், ஏதாவது சொல்லுமா.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
0: சொல்லுங்க கண்ணன்.
2: நான் வந்து முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா, நைட் பால்கோ ஒரு பால்கோ ஒரு ஒரு பாட்டு இருக்கு, ஒரு டப்பா ஒண்ணு இருக்கு,
0: சரி
2: 110 ரூபா முதல்ல அதை எடுத்து
0: வைப்பேன்.
2: அதை எடுத்து வச்சுட்டு மத்த எல்லாமே மத்தது எடுப்பு நான்.
0: சரி ஓகே ஓகே. அது எல்லாத்துக்குமே என்ன வாங்குறோமோ இல்லையோ வந்து நமக்காக அதை வாங்கிக்கணும் இல்லையா. சரி ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. ஒரு ஒருத்தரும் வந்துட்டு எதுக்காக நம்ம இவ்வளோதான் வந்து பட்ஜெட் டைட்டாக போயிடுச்சு அப்படின்னாலுமே கூட விட்டு கொடுக்கவே முடியாது என்னால் இந்த செலவை. நான் இதை பண்ணியே தான் தீர்வேன் அப்படின்னு உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிற செலவு என்னன்னு கேட்டிருக்கோம். அடுத்தடுத்து யாரெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பத்து மணி 37 நிமிடம் ஆயிட்டு இருக்க வெளியில நாம கேட்டுட்டு இருக்கோம்
3: கெட் செட் கோ.
2: இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உங்ககிட்ட வந்துட்டு என்னதான் பட்ஜெட் டைட் ஆனாலுமே கூட இந்த ஒரு விஷயத்த நான் வாங்காம இருக்கவே மாட்டேன், அது எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்குற பொருள் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர்
3: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ
4: வணக்கம் மேம். நான் வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.

0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்க பட்ஜெட்டை தாண்டி நீங்க ஒரு விஷயத்த செலவு பண்ணியே ஆவ அப்படின்னா அது என்ன விஷயம்?
1: மேம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கறதாவது போவோம் மேம், ஒரு குவாலிட்டி டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்ணறதுக்கு. ஸோ எவ்வளவுதான் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இடிச்சாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த ஒரு கெட் டுகெதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அது வந்து நான் தவிர்க்கவும் முடியாத ஒன்று அப்படிங்கிற ஃபீல் பண்றேன்.
2: சூப்பருங்க, சூப்பருங்க. ஸோ ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் அப்படின்னாலே நம்ம கேங் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்ல?
0: நிச்சயம் நிச்சயம்,
2: ஏகப்பட்ட பிளான் போடுவோம், பிளான் மட்டும்தான் போடுவோம், ஆனா வெளில எங்கேயும் போக மாட்டோங்கிற மாதிரி.
0: ஆமா, நிறைய லிஸ்ட் இருக்கும், இங்க போறோம் அங்க போறோம்னு. மோஸ்ட்லி பிளான் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா அப்ராட்ல ஆரம்பிச்சு லடாக்ல வந்து அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு வந்து திரும்ப பாண்டிச்சேரியில வந்து முடியும்.
2: ஆமா, அதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொரு பக்கம் நம்ம நம்ம தெருவுக்கு அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய பார்க் வரைக்கும் வந்து முடிஞ்ச காலங்கள்லாம் கூட இருக்கு. ஆனாலும் போன பாடு மட்டும்தான் இருக்கு அதுல.
0: ஆமா, ஆனா இவர் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ஆனாலும் என்னுடைய சந்தோஷம் என் நண்பர்களோட இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நான் செலவு பண்ணியே அவன்றது ரொம்ப சிறப்பான விஷயம்.
2: அடுத்த நேயிட்ட போயிருவோம்.
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்,
0: யார் எங்க?
3: மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்க மாயக்கண்ணன்.
3: எனக்கு என்னன்னா, வாங்குற சம்பளத்துல இருந்து மாசத்துல ஒரு புத்தகம் வாங்கிடுவோம் எப்படின்னா.
2: சரி, ஏதாவது ஒரு புக் வாங்கிடுவீங்க, சூப்பர்.
3: ஆமா, அதாவது நம்ம இறைவின்னு சொல்லி நம்ம சென்னையில இருக்கு புக் ஸ்டால்.
2: ஓகே, சரி. இப்போ நீங்க ரீசெண்டா வாங்குன புக் எது? போன மாசத்துல வாங்கிருப்பீங்களா அந்த புக் எது?
3: ஆமா, அண்ணன் நாமுத்துக்குமாருடைய கண் பேசு வார்த்தைகள்.
2: ஓகேங்க, சிறப்பு.
0: கவிதை கவிதை தொகுப்பு வாங்கிருக்கீங்க.
2: கவிதை கவிதையா வந்துகிட்டு இருக்கீங்க, சிறப்புங்க. அடுத்த நேர் யார் எங்க இருந்து பாப்போமா?
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம், குயில் கோபி.
0: சொல்லுங்க கோபி, நீங்க வந்து உங்க பட்ஜெட்டை மீறி ஒரு விஷயம் நான் செலவு பண்ணவே தீர்வேன் அப்படின்னா அது என்ன விஷயம்?
5: சொல்லுங்க,
0: நீங்க பட்ஜெட் மீறி செலவு பண்ற விஷயம் என்ன?
2: இதான் சொல்லிட்டீங்களே கால் பண்ணி. ஓ, நான் ஃபோன் பண்ணிட்டேனா உங்களுக்கு? உங்ககிட்ட நான் பேசிட்டேனா? எனக்கு ஞாபகமே இல்லையேங்கிற மாதிரி அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு. சரி, ஓகே, கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த நேர் யாருங்க பாப்போம்.
0: வணக்கம். ஒரு ஆர்வம் இல்ல, திரும்ப திரும்ப நம்ம கிட்ட பேசணும், அவ்வளவு ஆர்வமா.
6: வணக்கங்க,
2: சொல்லுங்க உங்க பேரு.
6: திருநண்டையூர் கணபதிங்க.
0: சொல்லுங்க, உங்களோட பட்ஜெட்டை மீறி நீங்க செலவு பண்ண விஷயம்னா அது என்ன விஷயம்?
6: நான் ஹோட்டலுக்கு எல்லாம் போவேங்க, அதே சகமத்துல ட்ரெஸ் எடுப்பேன், அதுதாங்க.
0: ஓ, ட்ரெஸ், சாப்பாடு. சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி.
2: ஆனா யூஸ்வலா நம்ம வந்துட்டு உழைக்கிறது அப்படிங்கறது வந்து சாப்பிடறதுக்கு தான் அப்படின்னு சொல்றோம். பட் பாருங்களேன், நிறைய பேர் வந்து இந்த சாப்பிடுற விஷயத்தையுமே கூட பட்ஜெட் தாண்டி பண்றோங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க.
0: இல்ல நிவ்யா, அது எப்படின்னா, நம்ம பசிக்கு சாப்பிடுறது ஒரு ரகம், ஆனா பசிய மீறி ருசிக்கு சாப்பிடுறதுன்னு இன்னொரு ரகம் இருக்கு இல்லையா? நம்மளே அதை செய்வோம். என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் சில விஷயத்த நம்ம ரோட்ல போகும்போது அப்படி திரும்பி அந்த பேக்கரியோ இல்ல வேற ஏதாவது நம்ம பார்க்கும்போது அப்படியே நமக்கு நாக்குல எச்சு ஊத்தும் இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாருமே, சரி இப்ப என்ன ஒரு 10 ரூபா தானே, அதை வாங்கி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சாப்பிட்டுருவோம். அதுதான் பட்ஜெட்டுக்கு மீறி ஒரு இடத்துல போறது.
2: சிறப்பு பத்தியா, என்ன மாதிரி இருந்ததுதான் டெல்ஃபின் நீங்க வேணுங்கிறது. சரி, இப்ப ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
2: இணைந்திருங்கள் எஃப்எம் 91.4. இங்க எல்லாமே எப்பவுமே தூளு.

0: Escape.
1: எஸ், நாங்களும் வெரி ஹாப்பி தான். 10:46 ஆயிட்டு இருக்க வேலையில் உங்கள் கூட கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதில் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, பட்ஜெட் தாண்டி நான் வந்துட்டு பட்ஜெட் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னாலும் இதை எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நான் வாங்குகிற பொருள் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்ஃபன், அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்னா என்னது?
2: நான் மோஸ்ட்லி பட்ஜெட் மாரி எதுவுமே செலவு பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும், இந்த புக் ஃபேர்லாம் போயிட்டோன்னா கையில் காசு இல்லைனா கூட கை நம நம நமனு இருக்கும். இந்த புக்கை வாங்கலாமா அந்த புக்கை வாங்கலாமான்ட்டு அது ஒரு விஷயம் இருக்கும்.
1: ஓகே,
2: மற்றபடி திடீர்னு யாருனா வந்து நம்ம கிட்ட ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நம்ம கையில் காசே இல்லைன்னா கூட அவங்களுக்கு எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும்ல
1: சிறப்பு.
2: ஆனால் இதை இதோட நிறுத்தக்கூடாது. நீங்க அந்த மாதிரி என்ன செலவு பண்றீங்கன்றத கண்டிப்பாக சொல்லலாம்.
1: அதை நான் சொல்லலாம்னு இருக்கேன் டெல்ஃபின். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இப்போ என்ன தேவைப்படுது, நீங்க அதை ரெடி பண்ணுங்க, அதை நான் ஏஆர் கிட்ட பேசிட்டு
2: வந்துறேன். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் 52 மேனாம்பேடு ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட்ல இருந்து ரகுராமன் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க ரகுராமன், உங்க பட்ஜெட் மீறி நீங்க ஒரு விஷயம் செலவு பண்றீங்கனா அது என்ன விஷயம்?
3: வருஷம் ஃபுல்லா பட்ஜெட் தாங்க. வருஷத்துல ஒரு நாள் பட்ஜெட்ட மீறி மனைவிக்காக பிள்ளைங்களுக்காக ஒரு இன்ப சுற்றுலா.
2: வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா

0: அதுக்கும் நீங்க பட்ஜெட் போட்டு தானே ஆகணும்.
1: ஓகே, அதை சொல்லாம அவர் கிளம்பிட்டாங்க. நல்ல ஒரு விஷயம் இல்லையா?
0: என்ன ஆனாலும் நான் வந்து எனக்கு கையில காசு இல்லைனாலும் அதுக்கு நான் ஒரு அமௌண்ட்டை நான் ஒதுக்கிடுவேன்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: அடுத்த நேயர் யாருங்க பாப்போம். வணக்கம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவராஜ்.
2: நான் வந்து பட்ஜெட் மீறி கண்டிப்பா ஒரு சொல்றது செய்யணும். அதான் நான் வந்து கொஞ்சம் முடியாதவங்களுக்கு மளிகை சாமான அரிசி எல்லாம் வாங்கி உதவி செஞ்சிட்டு இருக்கிறோம்.
0: செம ஒரு அறம் சார்ந்த ஒரு உதவி, ரொம்ப அழகா இருக்கு நீங்க சொன்னது, நன்றி.
1: அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ,
1: சொல்லுங்க உங்க பேரு.
3: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். பட் நாங்க எடுக்கிறதும் கட் பண்றதும் எங்க கையில இல்லங்கறது உங்களுக்கு எப்படி புரிய வைப்போம்?
3: எனக்கு தெரிஞ்சாலும் அது மன்னிக்க முடியாத விஷயம்.
1: அப்படியா? சரி விடுங்க. உங்க பிள்ளைக்கு தானே, யார் மேல கோவப்படுறீங்க? யார் மேல கோவப்படுறீங்க? உங்க பிள்ளைக்கெல்லாம் எங்க மேலதானே, பாத்துக்கலாம். சரி சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க பட்ஜெட் தாண்டி என்ன விட்டு கொடுக்க முடியாம பண்ற செலவுனா?
3: என்ன
1: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? போயிருக்கீங்க? சரி, சிறப்பு, வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே. ஸோ ரொம்ப வந்துட்டு ஸ்பீடா எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு 10th ரிசல்ட் வேற வந்திருக்கு. ஒரு ஒரு பக்கம் வந்து எல்லாம் ஆரவாரமா அதையும் ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். வாங்கின மார்க்கும் நல்ல மார்க் தான் ஏத்துப்பீங்கன்னு இன்னும் கூடுதலா நம்ப.
0: வாங்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப்ல வந்து கம்மி மார்க் வாங்கினவங்க தான் வாழ்க்கையில பயங்கரமான இடத்துல போய் அச்சீவ் பண்ணியிருக்காங்க.
1: அதிகமான மார்க் வாங்கினவங்க
0: பேசுறீங்க?
4: குற்றம் ரவி, செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்க பட்ஜெட்டை மீறி நீங்கள் செலவு பண்ணுற விஷயம் என்ன?
4: எனக்கு வந்து மாசைக்கு ஒரு வாட்டி அப்படின்னாலும் பிரியாணி சாப்பிடுறேன்.
0: பிரியாணி சாப்பாடு வேணா என்னங்க முக்கியம்? நமக்கு ருசி தாங்க முக்கியம் அப்படின்றீங்க.
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாமே.
5: வணக்கம்மா.
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து? சொல்லுங்க பத்மாவதி. இந்த செலவைனால விட்டு கொடுக்கவே முடியாது. மாசம் மாசம் எனக்கு இது வேணும், நான் வாங்கிடுவேனா என்ன வாங்குவீங்க? சூப்பருங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: இது இதுக்கெல்லாம் வந்து நாங்களா வந்து 100% ஓகே சொல்லிடுவோம்.
1: ஓகே,
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் முக்கலம் சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், நீங்க உங்க பட்ஜெட் மீறி செலவு பண்ற விஷயம்னா அது என்ன விஷயம்?
6: பட்ஜெட்டை மீறி செலவு பண்ணதுன்னா பிரியாணி வாங்குவோம் மேடம்.
0: பிரியாணி, பிரியாணி நிறைய பேர்

0: சாப்பிடுறதுக்குதான்ப்பா இப்ப இதெல்லாம் நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றீங்க.
1: சரி, எல்லாம் நிறைய செய்வாங்க ஆனா
2: நிறைய பேர் வந்து அழகா பதில்களும் கொடுத்திருந்தாங்க. நீங்களுமே
0: வந்துட்டு
2: வாங்கிடலாம் வருவோம்.

0: அந்த அந்த விஷயம் தோணுது அப்படின்னா, என் கூட இருக்கிற ஒரு அண்ணா, ஒரு வல்விஷர் அண்ணா வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் கண்ணில் பட்டு உடனே வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம என்னைக்கு வருவோம் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஃபினான்ஷியலி எனக்கு அப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ அதனால வந்துட்டு அது இன்னும் ரொம்ப ஆழமாக எனக்கு பதிஞ்சிருச்சு என்னவோ தெரியல. நான் பார்க்கும்போதெல்லாம் ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரியான பொருளை தான் பார்க்குறோம், அது வேறு விஷயம். ஓகே, இது நல்லா இருக்குல்ல, இது வாங்கிடுவோம், ஒன்ஸ் ஆசைப்பட்டுட்டோன்னா அதை வாங்கிடலாம். ஏன்னா சின்ன வயசில் வந்துட்டு ஒரு 6 வயசு இருக்கும்போது ஒரு பொம்மை வச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டு, இப்போ ஒரு 26 வயசு வந்ததுக்கப்புறம் அந்த பொம்மை எனக்கு பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு முடியுது, பட் என்னால் வச்சு விளையாட முடியாது இல்லையா, எல்லாரும் முன்னாடியும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க.
1: அந்த மொமெண்ட்டை அந்தந்த விஷயத்தில் அனுபவிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க.
0: ஏ சாப்பிட தான், அதோட வந்துட்டு இந்த மொமெண்ட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கங்கிற விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம கெட் செட் கோ வந்துட்டு வைன் பண்ணிடுவோம். கடையை சாத்திட்டு நான் கிளம்புறேன், டெல்ஃபின் வந்து அடுத்ததான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, எல்லோருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைய பேர் லைன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வருத்தப்படுறீங்கன்னா வருத்தப்படாதீங்க, எங்கள் மேலேயும் கோவம் இருந்துச்சு அப்படின்னா ஓரமாக வச்சுருங்க, அடுத்த ஷோ வரும்போது காமிச்சிக்கலாம்.
1: அடுத்த ஷோ நான் உங்களோட தான் இருப்பேன், கண்டிப்பாக ஃபோன் பண்ணி அடுத்த விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: எஸ் மகள் விப்போ மகிழ்ச்சி ஆயிருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில். இதுவரை உங்களோட நான் நிவ்யா,
1: டெல்ஃபின்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. இன்னைக்கு

அண்ட் ரெயின்போல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நமக்கு எப்பொழுதுமே நிறைய கனவுகள் ஆசைகள் இருக்கும். அதுவும் நீண்ட காலமா ஏதாவது ஒரு கனவு ஒரு ஆசை இல்லாம இருக்காது. அந்த கனவு நிறைவேறுச்சா இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு நாம அதை பத்தி பேச போறோம். கனவுகளை என் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக 0449-289-800-338 மற்றும் 0444-529-525-554 என்ற தொலைபேசி எண்ணில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எதாக இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து உங்கள் கனவுகளை நான் கேட்க தயாராக இருக்கேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்க பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில், வைரமுத்து வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: 11 மணி 9 நிமிடம் ஆயிற்றுக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போல எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை அப்படின்னா என்ன, அப்படி அந்த ஆசை நிறைவேறியதா இல்லையா அப்படின்றதுதான் இன்னைக்கான டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நிறைய நேர்கள் லைன்ல இருக்காங்க. உங்களுக்கும் அதே போல விருப்பப்பட்டு நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா 044-29-86-00-38 மற்றும் 295-2-55-54 என்ற தொலைபேசி எண்ணில் நீங்க உங்களுடைய ஆசைகளை என் கூட பகிர்ந்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கேவி ஜெயசிவன், கொடமாட்டப்பட்டிமா.
0: சொல்லுங்க, உங்களுடைய நீண்ட நாள் கனவு.
1: நீண்ட நாள் கனவு கீபோர்டு வாசிக்கணும், கத்துக்கணும், ரொம்ப நல்ல ஆசைமா. இது இசையில ரொம்ப ரொம்ப வெறி, இசை ஆர்வோட இசை கேட்கற ஆர்வம்.
0: கத்துக்கிட்டீங்களா?
1: இல்லம்மா, இப்பதான் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு வர முடியல. புரியலாமா?
0: அப்படிலாம் இல்ல, நம்மள முடியலன்றது ஓகே, பட் ஆனா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு வயதெல்லாம் காரணம் காட்டி தவிர்த்துடாதீங்க. உங்களால முடிஞ்சதுன்னா எந்த வயசுல வேணும் கத்துக்கலாம் அப்படின்றதுதான் இயல்பு. சோ முடிஞ்சா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான வழி பாருங்க, சரிங்களா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: நான் கார்த்திக் பேசுறேன்.
0: சொல்லுங்க கார்த்திக், உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு என்ன, அது நிறைவேறிச்சா இல்ல கனவா இருக்கா?
2: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் கனவு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆசைப்பட்டேன். கல்யாணமே ஆகல.
0: ஓ, கல்யாணம் ஆகலையா? எத்தனை வருஷமா கனவு இது?
2: எனக்கு இப்ப 40 வயசு ஆயிடுச்சு. சோ 20 வயசுலயே கனவு கண்டேன், ஆனா கடைசிக்கு நடக்கல. மேம்,
0: அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய கனவு நிறைவேறும். நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன், சரிங்களா?
2: ஓகே மேம்,
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் குயில் கோபி.
0: சொல்லுங்க கோபி, நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட கனவு என்ன, ஆசை என்ன?
3: ஐயோ, ஒன்றுமே இல்லை மேடம்.
0: ஒண்ணுமே இல்லையா? ஆசையே இல்லையா? கனவே இல்லையா? நடக்குது நடக்கல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா எல்லாருக்குமே ஒரு ஆசை கனவு இருக்கும் இல்லையா?
3: ஆசை கனவுலாம் சொல்லிடலாங்க, அது எல்லாம் சொன்னாங்க.
0: ஏதாவது ஒரு விஷயம், இப்ப சின்ன வயசுல நம்ம வந்து ஆசைப்பட்டிருப்போம், ஒரு ஒரு பொம்மை வேணும்னு கூட ஆசைப்பட்டிருப்போம். அந்த டைம்ல அது நம்ம கிடைக்காம இருந்திருக்கலாம்.
3: அதாவது நம்ம ஆசைப்பட்டிருப்போம், நடக்கல கிடைக்கல, அதனால நினைக்கிறதே கிடையாது.
0: ஓகே ஓகே, நன்றிங்க நன்றிங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: கலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க கலா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: அவகோணம்.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு என்ன?
4: மேடம், நான் சூரியன் கட்டினேன், சைக்கிள் ஓட்டேன், எல்லாம் கட்டினேன். அவன் கார் என் அண்ணன் கட்டிட்டாரு. பாட்டி கட்டணும், கொஞ்சம் காலேஜ் கட்டணும். அதனால அண்ணன் ட்ரைனிங் போயிருக்க, திருச்சி போயிருக்கு, இது ட்ரைனிங் இருக்கு, வந்து நான் கட்டணுமா, நீ கார் ஓட்டாது அப்படின்னு சொன்னாரு. அதான் நீ நான் ஆசை மேடம். எனக்கு
0: இப்ப கத்துக்கிட்டீங்களா கார் ஓட்ட?
4: அப்புறம் எப்படி டிராபிக் போனோம் அதெல்லாம் தெரியல. அண்ணன் வந்து நீ கவன் கார் எடுக்காத, நான் சொல்லிட்டு அண்ணன் கேட்டாரு. இப்படி

0: பிணக்காரு அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தாரு. அதனால நாங்க எதிர்பார்த்து இருந்தோம்.
1: சூப்பர் சூப்பர். எப்படியோ அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டீங்க இல்லையா?
0: எல்லாம் கத்துங்க, எங்களுக்கு எல்லாமே அண்ணன் வீட்டுல சாதாகுது. ஒரு ஆசை, சரி உங்களுக்கு வாங்கி தருமா அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து பறிச்சு போயிட்டு கிருஷ்ணா பிடிச்சி
1: கண்டிப்பா கண்டிப்பா ஓட்ட ஓட்ட இன்னும் சிறப்பாவே ஓட்டுவீங்க, அதான் இயல்பு சரிங்களா? பயப்படாம கத்துக்கோங்க சரிங்களா? நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: மேடம் வணக்கம். மேடம் ஓகே, நல்லா இருக்கீங்களா? மேடம்
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுடைய ஆசீர்வாதத்த கடவுள் இருக்கும் சார். நல்லா இருக்கேன்.
1: பாத்தீங்களா எப்படி ஐஸ் வச்சீங்கன்னு?
2: நியூ கஸ்டமர் மேடம், நியூ கஸ்டமர் மேடம்.
1: ஓ ஓகே, சொல்லுங்க. உங்க நீங்க நீண்ட காலம் ஆசைப்பட்ட கனவு இல்ல ஆசை என்ன?
2: அதாவது மேடம், நான் வந்து ஒரு பிளைண்டு. நான் வந்து என்ன கனவு என்னன்னா, நல்லபடியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் எப்பவுமே.
1: ஆரோக்கியமா நல்ல வாழ்வு வாழணும், அதான் இல்லையா?
2: ஆமா மேடம், நீங்களும் மென்மேல் வளர்வதற்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி. சோ தொடர்ந்து கால் பண்ணுங்க, நீங்க புது நேரா இல்லாம தொடர்ச்சியான நேரா மாறணும்.
2: நேத்து கூட திவ்யா மேடத்திட்ட பேசினேன் மேடம்.
1: ஓ சிறப்பு சிறப்பு.
2: சரி மேடம், ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுடைய நீண்ட நாள் கனவு இல்ல ஆசை என்னது?
3: நான் வந்து ஒரு விவசாயியா இருக்கும்போது ஒரு வியாபாரியாக கணக்கு பண்ணேன், அது படிச்சிச்சு. வியாபாரியா இருக்கும்போது ஒரு நடிகனாக கணக்கு ஒரு கணக்கு பண்ணேன். சினிமாவில சும்மா கொஞ்ச நாள் போய் அது சின்ன சின்ன சின்ன போய் தலை காட்டினேன். அதுவும் கேமரா முன்னாடி நின்னாச்சு. அது கனவு நிறைவேறிச்சு. அப்ப வந்து விவசாயியா இப்ப இந்த கனவு வந்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா.
1: ஓ சிறப்பு சிறப்பு. நீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு இல்லையா?
4: அரசாங்கம் வேலை கிடைக்கும் எதிர்பார்த்தேன், போயிடுச்சு மேடம். அதனாலதான் நான் மனசுக்கு கவலையா இருக்கேன்.
1: அதெல்லாம் கவலைப்படாதீங்க. பட் இதுக்காகவே உங்களுக்கு பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்காக வாழ்த்துக்கள் சரியா?
4: சரி மேடம், நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம். கோபுரத்னம்.
1: புரியல உங்க பேரு?
5: கோபுரத்னம்.
1: கோபுரத்னம் சொல்லுங்க, உங்களுடைய கனவு ஆசை என்ன?
5: அதாவது
1: அது நிறைவேறிக்கிட்டே இருக்கு இல்லையா? நேயர்கள் அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறிய கனவுகள் அப்படின்னு நிறைய விஷயத்த நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அலைப்பாய்தி திரைப்படத்திற்காக அரிஹரன் மற்றும் கிளின்டன் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

11:22 சொல்லிட்டு இருக்க மோடே 23 நிமிடம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக ஒரு ஆசையோ இல்லை கனவோ இருக்கலாம், அது சில நேரத்தில் நிறைவேறியிருக்கலாம், சில நேரத்தில் நிறைவேறாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை என்ன அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆசை கனவுகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044-29-86-00-38 மற்றும் 044-29-52-55-54 என்ற தொலைபேசி எண்ணில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஆசைகளை என் கூட பகிர்ந்துக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் அவங்களுடைய ஆசை என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம், மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்க நித்யாமா, உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை என்ன?
1: முதல்ல எனக்கு வந்து ரொம்ப நாளா அந்த மூக்கு குத்தணும்னு, மூக்குத்தி போடணும் வைரத்துல என்ன ஆசையா இருந்தது, அது நிறைவேறிச்சு. என் பையன் வந்து பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்தான். அதுதான் என்னோட ரொம்ப இது.
0: நீ எத்தனை வருஷ கனவு அது?
1: அது வந்து என்ன, முக்குத்திய குத்தி ஒரு 20 வருஷம் இருக்கும். முன்னாடி கேட்டேன், எங்க வீட்டுக்காரத்துக்கு அவர் வாங்கி தர வாங்கி தரேன்னு வாங்கல. கடைசியில என் பையன்ட்ட அது ஒண்ணு, அவன் எதேச்சா திடீர்னு பிறந்த நாளோட வந்து வாங்கி கொடுத்தா. இப்போ ஒரு 3 வருஷம் அதை போட்டுக்கிட்டு
0: இருக்கேன். 20 வருஷ கனவு நிறைவேறிச்சு இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் காலேஜ் நாதன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய நீண்ட நாள் கனவு என்ன?
2: என்னோட நீண்ட நாள் கனவு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலிக்காம தான் போயிடுச்சு. அது வந்து நம்ம வான்வழி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஏதோ அந்த இடத்துக்கு போகாட்டி போனாலும் அதை விட கொஞ்சம் ஏதோ ஒரு 2 இடத்துல இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்ட அந்த வானொலி கொஞ்சம் கொஞ்சம்.
0: என்ன கனவு, என்ன ஆசை இருந்துச்சு உங்களுக்கு?
2: என்ன கனவுன்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் நீண்ட நாளாக கைத்தறி நெசவு நெய்யக்கூடியவங்க. இந்த நெசவு தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் கஷ்டப்பட்டு என்னத்த வருமானம் சம்பாதிச்சு ஒரு ஃபாரின் போகணும் அப்படின்னு போகணும்
0: அப்படின்னு
2: சொல்லி சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கனவு கண்டது உண்டு. அவங்க முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நமது 98-95 எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி வானொலி, அதன் பிறகு சென்னை வானொலி தான் கேட்க ஆரம்பித்தோம். அந்த வான்வழி மூலயமா நண்பர்கள் மூலயமா இன்னைக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு தமிழ் முறையில எல்லா நிகழ்ச்சியிலும் செய்வதற்கு ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு, குஜராத், ராஜஸ்தான் வரைக்கும் போய் ஒரு இந்த திருமணங்கள் மற்றும் எல்லா எல்லாரும் குடி போவது மற்றும் இந்த வாஸ்து சொல்லக்கூடிய மனைகள் போடுவது இந்த மாதிரி என்னால் முடிந்த ஒரு இது செஞ்சிட்டு இருக்கேன். அந்த கனவை வந்து நிறைவேற்றினது நமது வானொலி கேட்க ஆரம்பிச்சதுங்கிறமா.
0: சோ வானொலி அதுக்கு ஒரு பெரிய பாலமா இருந்திருக்கு இல்லையா?
2: பாலமா இருந்தது. நீங்க சொன்னீங்க இந்த கிணவு, எனக்கு 50 வயசு ஆனாலும் நான் ஒரு 10-12 வயசுலாம் அந்த ரேடியோ கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இலங்கை வரவங்க, அப்புறம் நம்ம சென்னை வாழ்ந்து திருச்சி வாழ்ந்து கேட்டுட்டு இருக்கோம்ல, நம்மளும் இந்த வானொலியில போய் பேசுவோமா, வானொலியில உட்காருவோமா, வானொலியை பத்தி எப்படி தெரியும்னு போகும்போது நீங்க வானொலி உள்ளே அந்த நேத்தி உடன் பேசும்போது சொன்ன ஏஎம் சொல்லக்கூடிய அந்த ஒலிபெருக்கில உள்ள வந்து உட்காந்து நம்ம அதை அறிவிப்பாளர் இயக்குனர் நேரடியாக பேசும்போது பெரிய கனவுகள் நம்மளை வந்து மென்மேலும் உயர்த்திருது இல்லைங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: கனவுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம வானொலி நண்பர்கள் வானொலி எத்தனை காலமான 90 ஆனாலும் சரி நம்ம மறைஞ்சிருவோமா, கடவுளும் வானொலியும் எக்காலத்திலும் மறையாது. அந்த கனவு என்பது கனவு கனவுகள் நிச்சயமாக நம்ம வானொலி நிறைவேற்றும் என்பது என்னுடைய கருத்து. நன்றிமா.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து வாலிபே பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய நீண்ட நாள் கனவு என்ன?
3: நீண்ட நாள் கனவு ரொம்ப ஆசைப்பட்டது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அப்பெல்லாம் நாங்க கடை வச்சிருந்தா வேலை வேலைன்றமா எங்கயும் போனனே ஒரு எண்ணத்தை இருக்காது. இப்போ பேரம்பேச்சுலாம் வந்த பிறகு அந்த சுற்றுலா போனோம்னு ஆசை. நம்ம இந்தியாக்குள்ள இருக்குது ராஜஸ்தான், அது மாதிரி எல்லாம் போக முடியல. அது அதுக்குதான் அதுதான் ரொம்ப ஆசையா இருக்குது.
0: எங்க போயிருக்கீங்க நீங்க? எந்த ஊர்ல சுத்தி பாத்திருக்கீங்க?
3: டெல்லி, ஆந்திரா அங்கெல்லாம் பாத்தாச்சு. இப்போ இது காசியும் போயிட்டு வந்துட்டோம் 1 வாரம் டூரு.
0: நம்மளுக்கு
3: வேலை வேலை வேலை இருக்குதானே, எங்கேயும் போக முடியாது. இப்போ கொஞ்சம் இருக்கனால கொஞ்சம் அங்கெல்லாம் போகணும்னு ஒரே ஆசை. அது பிளேன்ல போனோம், அதுவும் ஆசைப்படல போயிட்டு வந்தாச்சு. நீங்க எல்லாமே எல்லாமே ஆசைட்டு இப்போ ராஜஸ்தான் அது மாதிரி இடத்துக்குலாம் போனோம். அப்புறம் வெளிநாடு போனோம்னு பாப்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய எல்லா கனவுகளும் நிறைவேறட்டும்.
3: இல்ல இன்னைக்கு வரைக்கும்
0: காலப்போக்குல கண்டிப்பா நம்ம கனவுகள் எல்லாம் நடக்கும்.
3: நம்மளுக்கு வந்து அந்த வாழ்க்கையில அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு.
0: நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.

0: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேங்கம்மா உங்கள்கிட்ட.
1: சொல்லுங்க, உங்களுடைய கனவு ஆசை என்ன?
0: என்னோட கனவு ஆசை வந்து நான் எழுதின விழிப்புணர்வு பாடல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்கணுங்கிற கனவு இருக்கு. அது நான் இல்லைனாலும் நான் மறந்து பிறகாவது ஒழிக்கணும் அப்படிங்கிற ஆசை.
1: அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: ஆமாமா, அது எழுதி வச்சிருக்கேன். இது பிள்ளைகளுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டு விட சொல்லுவேன். அப்புறம் அந்த டீச்சர்கள்லாம் என்கிட்ட கேட்பாங்க, பாடல்கள்லாம் கொடுங்க, எங்க பிள்ளைகளுக்கு இந்த இது கலை திருவிழாவுக்குலாம் தேவைப்படுதுன்னு வாங்குவாங்க. எங்க அரசு பள்ளியிலாம் வாங்குவாங்க. அது பல இடத்துல போய்கிட்டு இருக்கு. இதுல
1: அப்ப நடந்துகிட்டு தானே இருக்கு உங்க கனவு? நடக்கும் இல்ல, நடந்துகிட்டே இருக்கு.
0: அப்படின்னு எல்லா இடத்துலயும் அது ஒழிக்கணும்ல. அந்த போதை பொருளை பத்தி எழுதுவேன், அதையெல்லாம் வாங்கிடுவாங்க. அத ஒரு நாலு வரி பாடலாமா அந்த பாட்டை?
1: பாடுங்க.
0: போதை பொருளை தொடர்ந்து சுவைத்தால் மூளை மணிஞ்சிடும், பெற்றோரை வெறுத்திடும், கல்வியை மறந்திடும், கை கால் நடுக்க கொண்டு குமுது

0: வீடு அதுவே உனக்கு சுய ஒடுக்கத்தை தான் கொடுக்கும்
1: நன்றி நன்றி நன்றி நன்றி, ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய நேயர்கள் லைன்ல இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ வணக்கம், ஆபிலிருந்து ராணி பேசுறேன்.
1: சொல்லுங்க, உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை என்ன?
2: ஆசை என்னது அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம், அதனால எதுவுமே வளர்க்க முடியாது. எனக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால ஒரு தனியா வீடு வேணும், அதை சுத்தி வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்க்கணும் அப்படிங்கறது ஆசை.
1: நிச்சயமா உங்களுடைய ஆசை கூடி சீக்கிரம் நிறைவேறட்டும்.
2: ஓகே, தேங்க்யூ,
1: நன்றி நன்றி நன்றி,
2: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஸோ நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப அழகா அவங்களுடைய கனவுகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். உங்க பேரு மறுபடியும் சொல்லுங்க.
3: போஜராஜன்.
1: ஓகே சொல்லுங்க, உங்களுடைய கனவு ஆசை என்ன?
3: என்னுடைய கனவு ஆசை லாட்டரி சீட்ல முதல் பரிசு வாங்கி பெரிய லட்சாதிபதியா வாது காட்டணும்.
1: அடடடா, ஆனா என்ன பண்றது, லாட்டரி சீட்டை தான் பேன் பண்ணிட்டாங்களே.
3: அது நான் வாங்கினேன், தமிழ்நாடே க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
1: வேற வேற என்ன கனவு இருந்துச்சு உங்களுக்கு நீண்ட கால ஆசை?
3: அந்த அந்த ஒரு கனவு தான் சின்ன வயசுல இருந்து.
1: ஓ சரி சரி.
3: அப்புறம் கேரளாக்கு போய் வாங்கிட்டு வருவேன், அதுவும் கை கொடுக்கல, கசி சீப்பான ஆகி போச்சு.
1: கடைசி வரைக்கும் உழைப்பு தான் கை கொடுக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம.
3: என்ன பண்றது.
1: நன்றி நன்றி.
3: அதிர்ஷ்டம் இல்லம்மா. நன்றிம்மா.
1: ஸோ நம்மளுடைய நேயர்கள் அவங்களுடைய கனவுகளை ரொம்ப அழகாக நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆசை கனவுக்கு ஏற்ற மாதிரியே அடுத்த ஒரு பாடல் தூள் திரைப்படத்திலேருந்து ஆசை ஆசை இப்போது அப்படின்னு ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன் சுஜாதா குரலில், காடுவன் வரிகளில், வித்யாசாகர் இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

நேரம் 11:37 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. ஸோ உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய நீண்டகால் கனவு இல்லை ஆசை அது என்ன, அந்த ஆசை நிறைவேறியதா இல்லை கனவாகவே உள்ளதா அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய நேர்கள் நல்ல காத்துட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-249-86-0038

0: மற்றும் 0444-2952-5255 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கனவுகளை என் கூட பகிர்ந்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்னுடைய கனவு ஒண்ணு பெருசா இல்ல மேடம், சின்ன ஒரு கனவு தான், அதுவே இன்னொன்னு நிறைவேற மாட்டேங்குது.
0: சரி சொல்லுங்க, உங்களுடைய சின்ன கனவு என்ன?
1: டேப் ரெக்கார்டர் வாங்கணும். ஒன்றுதான்.
0: என்னது?
1: டேப் ரெக்கார்டர்.
0: டேப் ரெக்கார்டர். ஓ, ஓகே ஓகே. என்ன மாதிரி டேப் ரெக்கார்டர் வாங்கணும்?
1: இருக்கா இல்லையான்னு கூட தெரியல.
0: என்னது புரியல?
1: அது இப்ப இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா அதுதான் வாங்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அவ்வளவுதான்.
0: கண்டிப்பா உங்க ஆசை கூடி சீக்கிரம் நீங்களோ இல்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வருவாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, நன்றிமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், வணக்கம், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அம்பத்தூர் மேனாம்பேடு ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட்ல இருந்து ரகுராமன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ரகுராமன், உங்களுடைய நீண்ட நாள் கனவு இல்ல ஆசை என்ன?
2: ஒரு சின்ன ஆசை, ஒரு பெரிய ஆசை மேடம்.
0: சொல்லுங்க.
2: சின்ன ஆசை வந்து எஃப்எம் ரெயின்போக்கு லைன் போட்ட உடனே லைன் கிடைக்கணும்.
0: அது வந்து நம்ம கையில இல்ல, ஆனா உங்களுக்கு கிடைக்குது இல்ல, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு லைன் கிடைச்சிருது இல்ல.
2: கஷ்டப்பட்டு பிடிச்சிடறோம், சந்தோஷம் தாங்க. பெரிய ஆசை என்னன்னா மாடி தோட்டம் வைக்கணும் மேடம்.
0: மாடி தோட்டம். ஓகே ஓகே.
2: ஆமா, நான் இருக்கிற இடத்துல இடம் இல்ல, இடம் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியல, அதான் என்னுடைய ஆசை நிறைவேறாம இருக்கு. மாடி தோட்டம், செடி கொடி எல்லாம் வளர்க்கணும், அதான் ரொம்ப ஆசை.
0: கண்டிப்பா அதை நினைச்சுக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரம் உங்க கனவு நிறைவேறியே தீரும். ஓகேவா?
2: ஓகே மேடம், நன்றி மேடம்,
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: புள்ளேரி கேலிடல இருந்து கலில பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கு. உங்க பேர்ல பேரு ரொம்ப நல்லா இருக்கு.
0: டெல்ஃபின். டெல்ஃபின்.
3: ஓ, டெல்ஃபின் ராஜேந்திரன். ஐயா,
0: ஆமா. சரி சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன சொல்லுங்க?
3: எனக்கு கனவு பாத்தீங்கன்னா நல்லா இந்த உலகமே சுத்தி பாக்கணும். ஆக்சுவலி இப்ப நான் என்ன சொல்றதுன்னா, நான் வந்து இப்போ ஆமூர் பேரணாமட்டில இருக்கேன். நான் ஃப்ரைடே கிளம்புனா அப்படியே ஜாலியா டூர் போயிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி எங்கன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர் போனேன், மைசூர் போனேன், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, அது மாதிரி போயிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். இப்ப அங்கிருந்து இப்ப ரிலேஷன் வீட்டுக்கு பேரணாம்பேட்டை ஆம்பூர்ல இருக்கேன். அங்கிருந்து உங்க ஆன்லைன்ல கேட்டுட்டே இருந்தேன். சரி, இந்த தலைப்பு
0: மாதிரி இருக்கு.
3: ஆமா ஆமா, ஏன்னா நம்ம வந்து உடம்பு தான், நம்ம இந்த உலகத்தை சுத்தி பாக்கணும், அதுல தான் ஒரு எய்ம்ல
0: இருக்கேன்.
3: நன்றிங்க, நன்றிங்க.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மேடம் வந்தவாசி வட்டம் ஸ்ரீபுரம் ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: கொஞ்சம் வால்யூம் குறைச்சி பேசலாமா? ரேடியோ வால்யூம்.
4: ஓகே ஓகே மேடம்,
0: சொல்லுங்க
4: மேடம். ரொம்ப நாள் ஆசை எஃப்எம்ல பேசணும் தான் மேடம்.
0: எஃப்எம்ல பேசுது, அத பேசிட்டீங்களே, உங்க கனவு நிறைவேறிச்சு.
4: இது ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆசை இருக்குது மேம். அதாவது பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நெசவு தொழில் செய்யறோம் மேடம்.
0: சரி,
4: எங்க தொழில் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பழைய அரசாங்கம்லாம் வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பாங்க மேடம். இப்ப இருக்கிற அரசாங்கம் ரொம்ப வருஷமா கண்டுக்கிறது இல்லை மேடம். அதனால மறுபடியும் எங்களுக்கு அந்த தொழில் செய்யணும் ரொம்ப ஆசையா இருக்குது மேடம். நாங்க எல்லாம் அந்த தொழில விட்டு வேற வேற வேலைக்கு போயிட்டோம் மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்கு ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள்.
4: ஓகே மேடம்,
0: நன்றி,
4: ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய நேயர்கள் எல்லாரும் அவங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்க பாடல் அஞ்சான் திரைப்படத்திற்காக காதல் ஆசை என தொடங்கும் பாடல். யுவன் சங்கர் ராஜா மற்றும் சூரஜ் சந்தோஷ் குரலில், கபிலின் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய கனவுகள் ஆசைகள் இருக்கலாம். அந்த கனவுகள் சில நேரத்தில் நிறைவேறி இருக்கலாம், நிறைவேறி இல்லாமல் கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவு இல்லை ஆசை அப்படின்றத என்னோட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். நேயர்கள் தொடர்ந்து உங்களுடைய கனவுகள் ஆசைகளை பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் என் கூட உங்களுடைய கனவுகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0449268603 மற்றும் 0442952554 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கனவுகளை என் கூட பகிர்ந்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலூர் கணபதிங்க.
0: சொல்லுங்க, உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை என்ன?
1: ரெண்டும் கலந்தா மாதிரி தான். ரொம்ப நாளா எனக்கு சொந்தமா என்ன வியாபாரம் பண்ணணும் ஆசைங்க.
0: சரி,
1: பண்ண லாக்டவுனுக்கு வந்த பிறகு அப்பா பண்ண முடியாது போச்சு. கனவா ஆசைய அந்த நேரத்தோட போயிடுச்சு.
0: பட் ஆனா பண்ணீங்க, ஆனா அதை தொடர்ந்து சக்சஸா பண்ண முடியல, அப்படிதானே?
1: பண்ண முடியல. ஆமாங்க,
0: கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தொடர்ந்து சக்சஸா ரன் பண்ணுவீங்க, சரிங்களா?
1: ஓகே, நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் அனிதா, திருச்செந்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க அனிதா, உங்களுடைய நீண்ட நாள் கனவு என்ன?
2: நீண்ட நாள் கனவு வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படிங்கிறது என்ன நீண்ட நாள் கனவு. ரெண்டு கனவு இருந்துச்சு, ஒன்னு பிளைட்ல போகணும், இன்னொன்னு ஃபாரின் ட்ரிப் போகணும். பிளைட்ல போற கனவு வந்து நிறைவேறிச்சு, ஆனா இந்தூர்லயே நடந்துச்சு. எப்படின்னா சென்னை டு திருச்செந்தூர்
0: போனேன்,
2: தூத்துக்குடியின் போனேன், சென்னை டு தூத்துக்குடியின் போனேன், சோ இண்டிகோல போனேன். ஒரு கனவு நிறைவேறிச்சு, இன்னொரு கனவு வந்து ஃபாரின் ட்ரிப் ஒரு நாள் போகணும். ஃபாரினா எந்த ஃபாரின்னாலும் ஓகே, இந்த கூல் பிளேஸ்
0: மாதிரி. கண்டிப்பா இந்த கனவு நிறைவேறின மாதிரி அந்த கனவு நிறைவேறும் அப்படின்னு
2: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க குரல் எனக்கு சரியா கேட்கல. வணக்கம். ஸோ நம்ம நேயர் லைன்லேருந்து கட் ஆகிடுச்சு. ஸோ தொடர்ந்து பேசுங்க, உங்களுடைய கனவுகள் என்ன அப்படின்றதே எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. நிறைய நேயர்கள் நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்க பாடல், ஆனந்தம் திரைப்படத்திற்காக ஆசை ஆசையாக இருக்குதே அப்படின்னு ஒரு அழகான பாடல், கேஜே யேசுதாஸ் குரலில், எஸ் ஏ ராஜகுமார் இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: 11:57 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேர்களுடைய கனவு, நீண்ட நாள் கனவு என்ன, அது நிறைவேறியதா இல்லையா அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம், மெம்பர் விஜய்.
0: சொல்லுங்க விஜய், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பூந்தமல்ல இருந்து.
0: சரி, சொல்லுங்க, உங்களுடைய நீண்ட நாள் கனவு என்ன?
1: நீண்ட நாள் கனவுனா என்ன, என்கிட்ட பசின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு 100 பேருக்கா ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை.
0: நடந்திருக்கா?
1: இல்ல, இது வரைக்கும். ஏன்னா நான் வந்து மிடில் கிளாஸ், அவ்வளவு பேருக்கு நம்ம அட்லீஸ்ட் என்னால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணின்னு தான் இருக்கிறேன். ஆனா 100 பேருக்கு வயிறார சாப்பாடு போடணும் மெயின் என்னோட திங்கிங். அதுதான்
0: நல்ல எண்ணம், ரொம்ப அழகான எண்ணம். கண்டிப்பா இந்த கனவு ஒரு நாள் உங்களுக்கு நிறைவேறும்னு என்னுடைய வாழ்த்துக்கள்
1: சொல்லிக்கிறேன்.
0: நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, உங்களை தூங்கு விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கனவு கண்டுக்கிட்டே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். ஸோ உங்களுக்காக அடுத்து ஆர்ஜி கவிதா காத்துட்ருக்காங்க உங்க கூட பேசுகிறதுக்காக. ஸோ மீண்டும் உங்களை 1 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன்.

0: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்க வேண்டும், கல்வியை பாதியிலேயே கைவிடும் நிலையை மாற்ற வேண்டும், கிராமப்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், இவைதான் நவோதயா பள்ளிகள் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முக்கிய காரணங்கள். அதாவது, திறமையான மாணவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களால் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்ற காரணத்தினால் படிப்பினை கைவிட வேண்டிய நிலைக்கு அவர்கள் ஆளாக கூடாது. அவர்களது திறமைக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் லட்சியம். திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்குமேயானால் அவர்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை மத்திய அரசிடம் உள்ளது. அதன் காரணமாகவே இந்த நவோதயா பள்ளிகள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சாதிப்பது என்ற லட்சியம் இருதரப்பிலும் ஒரு போலத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு தேவை கற்றலுக்கான வாய்ப்பு மற்றும் ஊக்கமளிப்பு. இவை இருந்தால் மாணவர் எங்கிருந்து வருகிறார், எத்தனை வசதி படைத்திருக்கிறார் என்ற பேதம் இல்லாமல் போகும். வசதி இல்லை என்றால் திறமை இல்லை என்றாகிவிடுமா? இதனை சோதனை அடிப்படையில் துவக்கி நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்த்த பின்னரே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றியே சரியான திறமைகள் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதுதான். உண்டு உறைவிட பள்ளிகளில் வழங்கப்படும் சிறப்பான கற்பித்தல் வழிகளை இவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் திட்டம்தான் இந்த நவோதயா வித்யாலயா திட்டம். இவர்களது பாடத்திட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் பாடங்களின் கூடவே இந்திய கலாச்சார மதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும், சுற்றுச்சூழல் குறித்த தேவையான புரிதலும் இருக்கும் வகையிலும், சாகசங்கள் பயிற்சி, உடற்கல்வி வகுப்புகள் என்று அனைத்தும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான வயது வரம்பின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வியும் வழங்கப்படுகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வகுக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கலாச்சார பண்பாட்டு சிறப்புகளையும் இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்த மாணவர் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு சென்று கற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இவர்களது பள்ளிக்கல்வி சிறப்பாக அமைய அங்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இவர்களுக்கும் ஒரு சூழலை கையாள்வது, வேறு சந்தர்ப்பங்களில் பணியாற்றுவது, கொடுக்கப்பட்டுள்ள வசதிகளை பகிர்ந்து கொள்வது என பல வகைகளில் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் தங்கி படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு போதுமான உறைவிட வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. இங்கு பயிலும் மாணவர்கள் 3 மொழிகளில் தேர்ச்சி பெற பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பல இடங்களிலிருந்து மாணவர்கள் ஒன்று சேரும் போது பல கலாச்சார வித்தியாசங்களையும் அதன் பலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைப்பதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். இது இந்தியாவின் பலத்தை அவர்களுக்கு சிறுவயது முதலே உணர்த்தும் என திடமாக நம்பப்படுகிறது. UPSC தேர்வுகளில் தேர்ச்சியாகும் மாணவர்களில் பலர் இது போன்ற நவோதயா பள்ளி மாணவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றே சொல்லலாம். கல்வியை கைவிடும் அளவில் இருந்த திறமையான மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைத்ததன் பலனாக இது போன்றதொரு பெருமையை எட்ட முடிந்தது என அதிகாரிகள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிராமப்புறங்களில் போதிய வசதி இல்லாத மாணவர்களாலும் தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட முடியும்

என நிரூபித்திருக்கிறது நவோதயா பள்ளிகள் திட்டம். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவால்கள் குறித்து சிறப்பான முறையில் கற்றுத்தரப்படுகிறது. இதனால் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற இடைவெளி வெகுவாக குறைந்துவிட்டது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வசதி என்றுமே தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணமாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில்தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. நவோதயா வித்யாலயாக்கள் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பான நவோதயா வித்யாலயா சமிதி NVS ஆல் நடத்தப்படுகின்றன. இன்று மாறிவரும் கால சூழலுக்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் கல்வி திட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையான திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம்தான் நவோதயா வித்யாலயா பள்ளிகள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

மத்தியான வெயில் மண்டை பழக்கிற நேரத்தில் ஜில்லுன்னு மோர் குடிச்சா எப்படி இருக்கும்? அடுத்த ஒரு மணி நேரம் அப்படி இருக்கும். பன்னெண்டு மணி ஏழு நிமிஷத்துக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 கவிதாவோட வாய்ஸை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்காக. அடுத்த ஒரு மணி நேரம் வந்து ஸ்நேகிதிகள்லாம் வந்து நம்மக்கிட்ட பேச ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து சுற்றி உள்ளவங்க பாராட்டினா செம்ம ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளை வந்து நம்மளே பாராட்டிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ண ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் தோலை நீங்களே தட்டி கொடுத்து பாராட்டி, சே இந்த வேலையை வந்து என்னை தவிர இல்லை நான் பண்ணுற அளவுக்கு யாருமே சூப்பராக பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வேலையை நீங்கள் பண்ணீங்க, பெஸ்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னா எந்த வேலையை சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. ஸோ ஸ்நேகிதிகள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு. நீங்கள் என்கிட்ட இதை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்கள். 044 அப்படிங்கிற முன்னெடுப்பை போட்டு 2986-00038, அப்புறம் 2952-00554 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி குளுகுளுன்னு மோர் குடிச்சா எப்படி இருக்குன்னு கேட்டல, அடுத்த ஒரு நேரத்துக்கு பாட்டெலாம் குளுகுளுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதனால தான் வந்து அந்த மாதிரி சொன்னேன். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் வருவான் படத்துக்காக காத்துக்கு பூக்கள் சொந்தம் அப்படிங்கிற பாட்டு. ஒரு சூப்பரான லைனில் ஆரம்பிக்குது பாருங்கள், காத்துக்கு பூக்கள் சொந்தம். அந்த பூச்செடிக்கு கூட அந்த பூ சொந்தம் இல்லையா, அந்த பூ வச்சவனுக்கு கூட அந்த சொந்தக்காரனுக்கு கூட அந்த சொந்தம் இல்லையா, ஆனால் காத்துக்கு பூக்கள் சொந்தம்னு ஏன் சொல்கிறாங்க? காற்று இருந்தால் தான் வாசமே நமக்கு வரும், அதனால தான் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஹரிகரன் அண்ட் சுஜாதா சேர்ந்து பண்ண பாட்டு, பாவிஜியோட வரிகளில் சிற்பியோட லிரிக்ஸில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 12:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியெல்லாம், இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்களை நீங்களே பாராட்டுற அளவுக்கு அந்த ஒரு வேலையை நான் சூப்பராக செஞ்சு முடிச்சிருவோம்ப்பா அப்படின்னா எந்த வேலையை சொல்லுவீங்க, எந்த வேலையில் நீங்கள் பெஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ ஸ்நேகிதிகள் வந்து லைனாக வரிசையாக வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: சார், இது வந்து ஸ்நேகிதிகளுக்கான நிகழ்ச்சி, நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஸ்நேகிதிகள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600031 இல்லைனா 2952055544 அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேராக யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார் இல்லைங்க, வணக்கம் மேடம். யார் பேசுங்க இங்கேருந்து? ஓகே, நல்லா இருக்கீங்களா?
2: எங்க பிள்ளைங்க எங்க சாரங்கெல்லாம் சூப்பராக செய்யறீங்கன்னு ரொம்ப என்னை வாழ்த்துவாங்க.
0: அடா அடா, சூப்பர் சூப்பர் சூப்பர், அதை தான் கேட்டிருந்தேன். ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: பெருமாள்பட்டிலேருந்து ஜெயலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கீங்க.
0: நிகழ்ச்சியுடைய கேள்வி என்னன்னு தெரியுமா?
3: கேக்கல
0: அதாவது உங்களை நீங்களே பாராட்டிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை நான் சூப்பரா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னா எந்த வேலையை சொல்லுவீங்க?
3: வேலையை
0: செஞ்சு முடிச்சிருவீங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
4: ஐஸ்வர்யா பேசுறேன், சென்னையில இருந்து.
0: ஓகே, நலமா இருக்கீங்களா ஐஸ்வர்யா?
4: நலமா இருக்கேன்.
0: ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்களை நீங்களே பாராட்டிக்கிற அளவுக்கு ஒரு வேலையில நான் சூப்பரா செய்வேனா எந்த வேலையை சொல்லுவீங்க?
4: நான் வந்து என்னோட வர்க் நல்லா பண்ணுவேன்.
0: உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்றீங்களா? நீங்க பேசுறது தெளிவா கேட்கல.
4: இப்போ கேக்குதா?
0: கேக்குது. என்ன வேலை சொன்னீங்க?
4: ஆக்சுவரியல் வர்க்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. ஸோ நேயர்கள் வந்து தொடர்ந்து பங்கேற்கலாம் இந்த நிகழ்ச்சியில். 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600031

அல்லனா 2952055544 அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பூவெல்லாம் உன்வாசம் படத்துக்காக திருமண மலர்கள் தருவாயா அப்படிங்கிற பாட்டு, சொன்னலதாவோட வாய்ஸில் வைரமுத்தோட லிரிக்ஸில் வித்யாசாகர் மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு. நேரம் 12:25 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியெல்லாம் இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஒரு வேலையை என்னை விட சூப்பராக யாருமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு, நானே பாராட்டுற அளவுக்கு சூப்பராக செய்வேன் அப்படின்னா எந்த வேலையை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருக்கேன். யார் வந்து அடுத்த நேர் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஆஹா, ஸோ நேயர்கள் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986000038 அப்புறம் 2952005544 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேர் வந்திருக்காங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட சேர்ந்த பூந்தமல்லிஜி போஜராஜன் பேசுறம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார். இது ஸ்நேகிதிகளுக்கான நிகழ்ச்சி, நீங்கள் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வாங்க. நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க இங்க இருந்து?
2: திருமலுவால நச்சன் பேசுறேன் மேடம். நல்லா இருங்க
0: சார். நல்லா இருக்கேன் சார். இது வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சி, நீங்க அடுத்த நிகழ்ச்சியில.
2: ஓகே மேடம். ஓகே மேடம். சாரி சாரி மேடம்.
0: ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. நன்றி.
2: ஓகே ஓகே.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்மா. யார் பேசுறீங்க?
3: எல்லாத்துக்குமே ஒரு கவலை இல்லாத ஒரு மனிதனா மாத்தக்கூடிய சக்தி வானொலிக்கு உண்டுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்குதானே நாங்க இங்க இருக்கோம்.
3: கட்டாயமாங்கம்மா. அது உங்களுக்கு அந்த நன்றிகளை உறுத்தாக்குகிறேன். அதாவது ஒரு வேலையை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க.
0: அதாவது ஒரு வேலையை நான் சிறப்பாக செய்வேன், உங்களை நீங்களே பாராட்டிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை நீங்கள் சிறப்பாக செய்வீங்கன்னா எந்த வேலையை சொல்லுவீங்க அப்படின்னு தான் கேள்வி.
3: அதாவது சமையல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் சமையலுக்கு.
0: ஓகே, என்ன செய்வீங்க?
3: சில பேர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அடிச்சுக்க முடியாது என்னைய.
0: யார் யார் வந்தாலும் அடிச்சுக்க முடியாதுன்னா அத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்துருவீங்களா?
3: ஆமாங்கம்மா. என் பிள்ளையெல்லாம் வந்துருந்துச்சு பேரம் பேத்திய வந்துருந்தாங்க. அதே மாதிரி கல்யாண காட்சி இருந்தாலும் சரி, நாங்க சென்னைக்கு நாங்க அக்கா வீட்டுக்கு மக வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப அவளுக்கு திருமணம். அப்போ சமையலுக்கு வர சொல்லி இருந்தோம், ஆளுக்க வரல. அப்ப எங்க அக்கா என்ன செய்யறதுன்னு கையை பேசிஞ்சாங்க. பேசாம காய்கறியை வாங்கித்தா நறுக்கி மட்டும் தாங்க எல்லாரும் அப்படின்னு உட்கார வச்சு எல்லாத்தையும் நறுக்கி 50 பேருக்கு உடனே சமைச்சு கொடுத்தேங்கம்மா. ஒரு மணி நேரத்துல கேஸ்லயே.
0: சூப்பர் சூப்பர்.
3: ஆமா, 2 பானையை தூக்கி வைப்பேன். எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். எப்பவுமே விருப்பப்பட்டு எந்த வேலையும் பார்த்தோம்னா அது நம்மளுக்கு மழையாவே தெரியாது இல்லையா?
0: ஆமா ஆமா, புடிச்சு செய்யணும்.
3: இல்லாம ஈடுபாடு இல்லாம நம்ம செய்யும் போதுதான் எந்த வேலையுமே நம்மளுக்கு பிடிக்காம போகுது. விருப்பத்தோட செய்யற வேலைகள்லாம் பிடிக்கும். நான் சமைச்சு தரேன் உனக்கு. சாம்பாரு, பச்சடி, உருளைக்கிழங்கு மசாலு, அப்பளம், பாயசம் எல்லாம் வச்சு ஜமாச்சு 2 மணிக்கு சாப்பாடு போடும் போது எல்லாரும் ஒரு பாராட்டுனாங்க பாருங்க. அந்த சந்தோஷம். யாரு சமைச்சது சூப்பரா இருக்கே, கடையில கூட நல்லா இருக்காதே அப்படின்னாங்க. தங்கச்சிதே, என் தங்கச்சிதே. இன்னமும் எங்க அக்கா பொண்ணு அமெரிக்காவில இருக்கா, அவ சொல்லிக்கிட்டே இருப்பா. எங்க சித்திதான் என் கல்யாணத்துக்கு ஆளு வராதப்ப எப்படி சமைச்சு சமைச்சு சமைச்சாங்க தெரியுமா அப்படின்னு. அதே மாதிரி கறிமீனும் அடிச்சுக்க முடியாது. நண்டு, மீன், இறாலு, உருண்டை அடிக்க வந்தா எல்லாமே நல்லா

0: சுவையா வச்சு அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறும் போது சாப்பிடற அழகா பாத்துக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி சாப்பாடு செய்யறதுல முதன்மை இடம் வைப்பேன்மா. அதுக்கப்புறம் தான்
1: ஓகே சமைச்சு கொடுக்கறதுல நீங்க தான் வந்து அடிச்சு காலை இல்லைங்கிறீங்க.
0: ஆமாங்கம்மா.
1: ஓகே அப்ப வந்து வண்டி உங்க வீட்டுக்கு விட்டுற வேண்டிதான்.
0: கரெக்டாமா வாங்க, சென்னையில இருந்து வண்டியை விடுங்க, வீட்டுக்கு வாங்க பரமக்குடிக்கு. இறால் மீன் நண்டு எல்லாம் வாங்கி நல்லா மசால் பண்ணி கொடுத்தேன்னா நல்லா சிறப்பா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க தான் சொல்லணும்.
1: சரி சரி, நன்றி நன்றி, ரொம்ப பெரிய உரையா இருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. நீஷில் வந்து தொடர்ந்து ஒரு பாட்டு கேட்டு வரலாம். தித்திக்கிதே படத்துலேருந்து மைனாவே மைனாவே அப்படிங்கிற பாட்டு, உன்னிகிருஷ்ணன் அண்ட் சாதனா சர்கமோட வாய்ஸில், வைரமுத்தோட லிரிக்ஸில், வித்யாசாகரோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமந்தூள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப்

0: காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநீச்சல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவியர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கு. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலனா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்து.
0: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூர்

நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க மீண்டும் இணைகிறது ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியில் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நாம் ஒரு வேலையை சிறப்பாக செய்வோம், அதாவது நம்மளை நம்மளே பாராட்டிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை சிறப்பாக செய்வோம்னா எந்த வேலையை சொல்லுவீங்க அப்படின்னு தான் நேயர்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. கடைசியாக வந்து நானும் வந்து சொல்லணும்ல, நீ வந்து எந்த வேலையில் வந்து சிறப்பாக செய்வே அப்படின்னு. நான் வந்து எந்த வேலையை எடுத்தாலுமே சிறப்பாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதாவது நம்மளுக்கு எந்த வேலையுமே பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை வந்து நல்லா வரலைன்னா கூட அது வந்து ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுக்கு நல்லா வந்துடும். ஏன்னா நம்ம வந்து பிடிச்சி செய்கிறோம் இல்லையா, அதனால் எந்த ஒரு வேலையுமே பிடிச்சி செய்யும்பொழுது அது வந்து நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாக தான் இருக்கும். நம்மளை நம்மளே வந்து அந்த வேலையை பாராட்டிக்கணும். அது மட்டும் எதனால் பாராட்டிக்கணும் அப்படின்னா, அந்த வேலையை வந்து அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்பி செய்யணும் இல்லை அடுத்தது பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. முக்கியமாக சிநேகிதிகள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா சிநேகிதர்கள்லாம் வரிசையாக வராங்க. நிறைவு நேயராக யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: ஹலோ மேடம், கோயம்புத்தூர்லேருந்து ரம்யா பேசுகிறேன்.
0: கோயம்புத்தூர்லேருந்து ரம்யா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்களா இருக்கீங்களா?
0: நல்லாமா இருக்கேன். சொல்லுங்க, உங்களை நீங்களே பாராட்டிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை பெஸ்ட்டாக செய்வீங்கன்னா எந்த வேலையை சொல்லுவீங்க?
1: என்ன
0: ஒர்க் செஞ்சு கொடுத்தீங்க, அதுக்கு என்ன பாராட்டுனாங்க உங்க பையன் வந்து ஏதாவது சொன்னாரா?
1: இப்ப ரீசெண்டா எல்லோடைக்கு வந்து நான் அழகா சன்ஃபிளவர் மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த இதை வச்சு வந்து அந்த எல்கேஜி அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே அந்த போட்டோ எடுத்து கிளிப்பி மாதிரி அவங்க ஃபேஸ் நடந்து தெரியும், அதை எடுத்து எல்லாருமே அதான் அனுப்பிச்சிருந்தாங்க.
0: ஓ சூப்பர்,
1: வச்சு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு நினைச்சு எனக்கே ப்ரௌடா இருந்துச்சு.
0: ஆஹா, நம்ம பசங்களை வச்சு நம்ம வந்து ப்ரௌடா இருக்கீங்க அப்படின்னு
1: சொல்றீங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
1: மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி. இன்னொரு காலர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: ஓகே ராணி, சொல்லுங்க, உங்களை நீங்களே பாராட்டிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை செய்வேன் பெஸ்டா செய்வேன்னா எந்த வேலையை சொல்லுவீங்க?
2: அது என்னதுன்னா கார்டனிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியெல்லாம் சின்ன சின்ன செடி இருக்கும்ல,
0: அதெல்லாம்
2: வந்து இந்த துளசி அந்த மாதிரி மெடிசனல் வாட் எவர் இட் இஸ் மெடிசனலா இருந்தாலும் சரி, பூ செடியா இருந்தாலும் சரி, கொண்டு வந்து நல்லா தொட்டியில நல்லா வச்சுட்டு அதை ரொம்ப ரசிப்பேன். அந்த இது வளருதா, ஒவ்வொரு நாளும் இலை விட்டுட்டா அல்லது பூ பூச்சிட்டா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சீனா அப்சர்வ் பண்ணுவேன்.

0: அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு என் பையன் எல்லாம் கூப்பிட்டு பாரு நல்லா இருக்குல்ல ஓ முடியல அப்படின்னு சொல்லிட்டுல நான் காமிச்சேன். அது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரியும், அது உண்மையாவே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர். ஒவ்வொரு இலையும் வரும்போதுமே அந்த செடி உங்களுக்கு கொடுக்குற அப்ரிசியேஷன் தான் அது.
0: ஆமா ஆமா, அது பூ பூக்குதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காய் மிளகாய் செடி கூட வச்சிருக்கேன், மிளகாய் ஒரு காய் காய்ச்சாலும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை பழுக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பேன். அது ஒரு சந்தோஷம்.
1: பழுக்கிற வரைக்கும் பாத்துட்டு இருப்பீங்க, பறிச்சு சமைக்க மாட்டீங்களா?
0: மிளகாய் தானே,
1: மிளகாயும் சமைக்கலாம்ல காரத்துக்கு.
0: அம்மா கட்டாயம் கட்டாயம், ஆனா அந்த சந்தோஷமே வேற. நான் அதாவது நானே போட்டு நானே வளர வச்சு அதுல இருந்து வர்றதை பார்த்தா அதோட இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர். உண்மையாவே கார்டனிங் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் தான். நம்மள வந்து யாருமே இல்ல தனியா இருக்கோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு செடி துணையா இருக்கு அப்படின்னா அது பெரிய சந்தோஷம்.
0: ஆமா ஆமா கட்டாயம், ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் பிடிக்கும்.
1: சூப்பர்மா சூப்பர் சூப்பர்.
0: தண்ணி இல்லைன்னா

0: ஆஹா,
1: இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர். உண்மையாவே கார்டனிங் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் தான். நம்மளை வந்து யாருமே இல்லை, தனியா இருக்கோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு செடி துணையா இருக்கு அப்படின்னா அது பெரிய சந்தோஷம்.
1: ஆமா ஆமா, கட்டாயம், ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் பிடிக்கும்.
0: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர்.
1: தண்ணி இல்லைன்னா வாடி இருக்குன்னா உடனே தண்ணி தெளிச்சுப்பேன். என்ன சாப்பிடலனாலும் முதல்ல அதுக்கு தண்ணி எல்லாம் குடிச்சு.
0: ஆஹா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறீங்க. சரி சரி, சூப்பர் சூப்பர். நிறைய மரம் வளர்த்து வைங்க வீட்டுல, சரியா? ஓ, சண்டைக்கு வந்துருவாங்களா? சரி சரி, ஓகே ஓகே. உங்களால முடிஞ்ச அளவுக்கு செடியை நடுங்க, மரத்தை நடுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. சூப்பரான ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க நிறைவு நேயர் வந்து. நான் வந்து செடியெல்லாம் நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் போர் அடிச்சா வீட்டில் வந்து செடியெல்லாம் வளர்த்து பாருங்கள். பூ கொடுக்கும்போது ஒரு இலை வரும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நிறைய விஷயங்களே பேசியாச்சு. நிறைவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களை சுற்றி உள்ளவங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அந்த விஷயத்தில் வந்து நான் நிறைய பேரை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சு, இல்லை வந்து சுற்றி உள்ளவங்களை பாசிட்டிவாக, அவங்க சோகமாக இருக்கும்போது அவங்கள தட்டி கொடுத்து, ஆஹா, அது அவங்க திருப்பி சிரிக்கும்போது சந்தோஷப்படும் போது, பரவாயில்லையே இந்த வேலையை நீ சூப்பராக சரியே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே சொல்லிப்பேன். இதை தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ நீங்களும் உங்களை சுற்றி உள்ளவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, பாசிட்டிவிட்டியை எங்கே பார்த்தாலும் பரப்புங்க, ஓகேவா? இதோட நான் வந்து நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புறேன். அடுத்ததான் உங்களை வந்து 2 மணிக்கு நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் என்ன பாட்டு எடுத்ததாக வருது அப்படின்னா, பிரியமானவளை படத்துக்காக எனக்கு ஒரு சிநேகிதி அப்படிங்கிற பாட்டு, ஹரிஹரன் மகாலட்சுமியோட வாய்ஸில், கே செல்வபாரதியோட லிரிக்ஸில், எஸ் ஏ ராஜ்குமாரோட வழிகளில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

நேரம் 1:01 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம். இன்னைக்கு திரைக்கானம் நிகழ்ச்சியில 60 மற்றும் 70 ஆண்டுகள் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியில முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திற்காக பி. சுசிலா குரலில், மருதகாசி வரிகளில் கே. வி. மகாதேவன் இசையமைப்பில் கொஞ்சி கொஞ்சி பேசி என தொடங்கும் பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

ஒழித்த பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 1:09 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம். துறைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் படிக்காத மேதை.

திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், சுலைமங்கலம் ராஜலட்சுமி குரலிலும், கண்ணதாசன் வரிகளிலும், கே வி மகாதேவன் இசையமைப்பிலும் இது உங்களுக்காக கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன்
1: பேசுகின்றேன்.
0: வில்லுப்பாட்டு வாழ்த்தும் கலை. அதனால தான் 90 ஆண்டு காணும் நமது அகில இந்திய வானொலி நிலையத்திற்கான வில்லிசை வாழ்த்து வணக்கம்

வணங்குகின்றேன். நமது வானொலி கடலுக்கு பக்கத்துல இன்னொரு கடலுங்க, அது அலைகடல், இது கலைக்கடல். அங்கே இருப்பது கடல் அலை, இங்கே இருப்பது வானொலி காற்றலை. முத்தமிழ் ஒலிக்கும் வானொலியை முத்தமிழ் கலையால் வாழ்த்துகின்றேன். இயல் தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகம் உண்டு, செய்தி சிந்தனை உண்டு, வாழ்க்கை வரலாறு உண்டு, சாதனை சரித்திரமே உண்டு. அதனால்தான் பல பல தலைமுறைகளை கண்டு 90 ஆண்டு இன்றைக்கு வெற்றியாய் காண்கிறது நமது அகில இந்திய வானொலி. 90 ஆண்டு காணும் வானொலி நிலையம் என்னாலும் வாழ்ந்து ஒலிக்கும் வானொலியே. ஆமா, வானொலி எங்கள் குடும்பத்திலேயே என் தந்தை

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 1:20. கடைசியாக கேட்ட பாடல் ஆலயமணி திரைப்படத்திற்காக பொன்னை விரும்பும் பூமியிலே என தொடங்கும் பாடல். டி.எம். சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி

மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை

0: வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

கேட்ட பாடல் தெய்வ பிறவி திரைப்படத்திற்காக ஜமுனா ராணி குரலில் டிஎன் ராமையாதாஸ் வரிகளில் சுதர்சனம் இசையமைப்பில் கேட்டு ரசித்தோம்.

0: சில குரலில் கண்ணதாசன், வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையமைப்பில் இது உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: புலவர்

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 1:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் கற்பகம் திரைப்படத்திற்காக பி சுசிலா குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

கேட்ட பாடல் மணியோசை திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் உங்களுக்காக ஒலித்தது. நேரம் 1:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 துறை கானம். துறை கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 1:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 துறை கானம்.

55 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: பாடல் வாங்கி வந்தேன்.
1: நேரம் 2 மணி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ்

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி தெவிட்டாத தேனொலி, தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசையெனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள் நிகழ்ச்சிகள் பிரத்யேகமாக நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியாக இருக்கும் சரி, மன ரீதியாக இருக்கிறதும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாகவும் டிபேட்ஸ் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டிலருந்தே கேட்குற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி காலத்துல இருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமா போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காரணம். நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலயுமே பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ சமையல் குறிப்போ அழகு குறிப்போ மட்டும் சொல்லாம என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவதை போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோல மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக பாட்டு கேட்கறதுக்காக சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதாக கிடையாது. மித்த சோஷியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனால் ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள் நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டாக சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சிட்ருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதில் கேட்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமை என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்கள் அதன் நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறு வயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒலிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொற்

மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனில் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எதுக்கு வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நாங்கள் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் அசம்பாதி நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ சோகமாக இருந்தோம். அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல்கள் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
0: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
2: ரேடியோ இது ஒரு ஃபீல். நிஜமாவே இப்போ இருக்க அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க. எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் இந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்சவொடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த பாட்டு கேட்குறது, நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க. நிறைய விஷயங்கள்லாம் அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன். கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க. ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்ன உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hoursமே ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
0: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:37 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ். அடுத்த அரை மணி நேரத்துக்கு சூப்பர்வான பாடல்கள்லாம் வரிசையா லைன் அப்ல எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறது உங்களுக்காக வந்திருக்கிறதுனா அஜய் கவிதா. ரெயின்போ மெலடிஸ்ல முதல் பாடலாம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நீ நாளை நான் அப்படிங்கிற படத்துலேருந்து பொன்வானம் பன்னீர் அப்படிங்கிற பாட்டு. எஸ் ஜானகியோட வாய்ஸில், வைரமுத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

நேரம் 2:42 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தானை முடிச்சு படத்துக்காக அந்தி வரும் நேரம் அப்படிங்கிற பாட்டு. அந்தி நெருங்கிட்டு இருக்கு, அதனால இந்த பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி அவங்களோட வயசில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவோட இசையில் வந்துட்டு இருக்கு கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்மதூள்.

மலையூர் மம்பட்டியான் படத்துக்காக சின்ன பொண்ணு சேலை அப்படிங்கிற பாட்டு இளையராஜா ஜானகியோட வாய்ஸில் வைரமுத்தோட லிரிக்ஸில் இளையராஜாவோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 2:51. ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர பாட்டு கொக்கரக்கோ அப்படிங்கிற படத்துலேருந்து கீதம் சங்கீதம் அப்படிங்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ்பி சைலஜா சேர்ந்து பண்ண பாட்டு வைரமுத்தோட லிரிக்ஸில் இளையராஜோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்தங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

2:56 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது ரெயின்போ மெலடிஸ். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக இனிமே இதோ இதோ அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமை பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிர்க்க அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உலக ரெட் கிராஸ் தினம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் வீக் நம்ம கடைபிடிச்சோம். அந்த நாள் வந்து நினைவாக நம்ம இன்றைக்கி வந்து டாக்டர், அதாவது யாருன்னா டாக்டர் பி யோகேஸ்வரன் அவங்களோட நம்ம வந்து நேர்முகத்தில் வந்து இணைப்போகிறோம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பிளட் டொனேஷன் பற்றி பேச போகிறோம், ரெட் கிராஸ் பற்றி பேச போகிறோம். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் கிட்டே பேச போகிறோம். நேயர்களும் இதில் வந்து நீங்கள் பங்கேற்கலாம். பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986000038 இல்லைனா 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கலாம், சந்தேகங்களை கேட்கலாம். ஸோ டாக்டரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே டாக்டர், ரெட் கிராஸ் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய விஷயங்கள், உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் நான் வச்சுருக்கேன். ஸோ ரெட் கிராஸ் அப்படின்னா என்ன டாக்டர் முதல்ல?
2: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி தேங்க்யூ அண்ட் இன்வைட்டிங் மீ. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதில் அட்டன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக நான் 8th அப்போ என்னை இன்வைட் பண்ணியிருந்தீங்க. அன்னைக்கு வேர்ல்ட் ரெட் கிராஸோட டே, ஸோ என்னால் வர முடியல. ஸோ இந்த நாளுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. அண்டு இன்னைக்கு பார்க்க போகிற இந்த பிளட் டொனேஷன்ஸ் பற்றி நம்ம நிறைய விஷயம் பேச போகிறோம். ஸோ இது பிரயான விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதே சமயம் ஸோ உங்களை மாதிரி விழிப்புணர்வு நீங்கள் பண்ணுற இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்னால சில பேருக்கு அந்த விழிப்புணர்வு ஈஸியாக இது மூலமாக போகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.
1: ஓகே டாக்டர், சொல்லுங்கள் டாக்டர். ரொம்ப நன்றி.
2: ரெட் கிராஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஹியூமனிட்டேரியன் ஆர்கனைசேஷன். ஹியூமனிட்டேரியன் ஆர்கனைசேஷன்னா என்னென்னா, ஒரு மக்கள் மாசாக ஏதோ ஒரு வார்லேயோ இல்லை ஒரு எர்த்குவேக்லேயோ இல்லை ஃப்ளட்டுலேயோ ஸோ பீப்புள்ஸ் அதில் சஃபர் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் அவங்களுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்டுனாலும் சரி, ஷெல்டரு, போடுற உடைகள், அப்புறம் க்ளீனான வாட்டரு, அப்புறம் மெடிக்கல். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை எடுத்துகிட்டு போய் அந்த மக்களுக்கு சேர்க்கறது தான் இந்த ரெட் கிராஸோட முதல் முக்கியத்துவமானதாக ரெட் கிராஸ் பார்க்குது. ஸோ அதே சமயம் என்னென்னா, இது ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா,

0: மிஸ்டர் ஹென்றி டொனாட்டன் சொல்லிட்டு அவர் தான் ஃபவுண்டர், ரெட் கிராஸோட ஃபவுண்டர். ஸோ ஹி இன்வால்வ்ஸ் டு ஸ்டார்டட் ஃபஸ்ட்டு இவர் எங்கே ஹெல்ப் பண்ணார்னா, ஒரு ஒரு போர் இடத்துல அடிபட்டு கிடக்கிற ஒரு சோல்ஜருக்கு ஃபஸ்ட் முதல் உதவியிலேருந்து ஆரம்பித்து இந்த ரெட் கிராஸ் வந்து கிட்டத்தட்ட 191 கண்ட்ரீஸ் வரையும் ஃபுல்லாக ஆக்டிவாக இந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டுருக்கு.
1: சூப்பர் சார். இந்த ரெட் கிராஸ் வந்து ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் சொன்னீங்க, இது என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஈடுபட்டுருக்காங்க இந்த ரெட் கிராஸ் அமைப்பு?
0: ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லிடுறேன், எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு.
1: ஆ சொல்லுங்கள்
0: சொல்லுங்கள். இன் 1859 ஹென்றி டொனாட் வந்து ஹி ட்ராவல் டு நார்த் இட்டாலி. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த பிஸ்னஸ் முடிச்சுட்டு ஹி அரைவ்ட் தட் பக்கத்தில் இருக்கிற ஒரு போர் முடிந்த ஒரு ஃபீல்டுக்கு அங்கே போயிருக்காரு. ஸோ அங்கே ஒரு ஃபைட் முடிஞ்சிருக்கு, அங்கே வார் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியன் ஃபோர்ஸஸ். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 சோல்ஜர்ஸ் வந்து பாதி பேர் இறந்த மணியும், சில பேர் கால்கள் கைகள் சிவியர் இன்ஜுரிஸும் பல அடிகளும் இருந்த நிலைமையில் அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஒரு உதவியோ இல்லை டாக்டர்ஸோ அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நார்மல் பீப்புள்ஸ் ஆர்டினரி பீப்புள்ஸோ யாருமே இல்லை. ஸோ அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் வில்லேஜர்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஸோ ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி இன்க்ளூடிங் உமன், ஸ்பெஷலி உமன், உமன்ஸையும் சேர்த்து. ஸோ அந்த இருக்கிற சோல்ஜர்ஸை ஈக்குவலி ரெண்டு பக்கமும் சரி, அந்த வாரில் ஈட் பண்ண ரெண்டு பக்கமுமே, ஸோ ஈக்குவலான ஒரு முதல் உதவியும் அவங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டும் ஸோ எல்லாமே அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் இதெல்லாம் பண்ணி முடிச்ச பட்டிக்கு ஹி ரிட்டன் டு, ஆக்சுவலாக அவர் எங்கேருந்து வந்தார்னா சுவிட்சர்லாண்ட். அங்கே சுவிட்சர்லாண்டில் ஜெனிவான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அங்கேருந்து அவர் வந்தார். ஸோ அங்கே போயிட்டு அவர் ஒரு சின்ன ஒரு புக்கு எழுதுறாரு. ஸோ மெமரி ஆஃப் சால்ஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கில் வந்து ரெண்டு பாயிண்ட் ஹீ மெயினாக ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ வாலண்ட்ரி ரிலீஃப் சொசைட்டிஸ் இன் எவ்ரி கண்ட்ரி மொத பாயிண்ட்டு, ரெண்டாவது பாயிண்ட்டு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் டு ஹெல்ப் வூண்டட் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்துன்னா ஃபுல்லாக வேர்ல்டு வைடாகவும் சரி ஐடியாஸும் சப்போர்ட்டும் அக்ராஸ் தி ஈரோ ஃபுல்லாக கிடைக்கிது. ஸோ இது ரெண்டுமே கிடைக்கிறதுனால ஸோ இவரோட வரவேற்பு அதிகமாகுது. ஸோ இதில் ஆரம்பித்த சர்வீசஸ் தான் ரெட் கிராஸோட ஆர்கனைசேஷன் இந்த இத்தனை கண்ட்ரீஸ்க்கும் போகிறதுக்கு உதவியாக இருந்தது. ஸோ மெயினாக இவங்க என்ன ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கல் எய்டு. ஸோ ஒரு டிசாஸ்டர் ரிலீஃப்லேயும் சரி, ஒரு எர்த்து குவாக்லேயும் சரி, ஃப்ளட்லேயும் சரி, ஸோ ஒரு ப்ளட் டொனேஷனும் சரி, ஸோ அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு முக்கியமான விஷயம். அதே சமயம் சப்போர்ட் ஃபார் ரெஃப்யூஜஸ், அப்புறம் சப்போர்ட் ஃபார் பிரிஸ்னர்ஸ் ஆஃப் வார், அந்த வாரில் சிறைப்படிச்சிருக்கிற அந்த கைதிகளுக்கும் ஹெல்ப் பண்ணி அதிலிருந்து விடுவிக்கும், அவங்களுக்கெல்லான ஹெல்த் சர்வீஸும் பண்ணுறதுக்கு இது எல்லாமே உதவுச்சு. அதே சமயம் அந்த வாரில் ஏற்கனவே அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு சில பேர் காணாமல் போயிருப்பாங்க. ஸோ அவங்களையுமே அவங்கக்கிட்ட டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் பண்ணுற சர்வீஸும் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மெயின் சர்வீசஸ்ன்னு பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஃபார் பிரிஸ்னர்ஸ் அண்டு வூண்டட் சோல்ஜர்ஸ் அண்டு எமர்ஜென்சி மெடிக்கல் எய்டு அண்டு டிசாஸ்டர் ரிலீஃப் அண்டு பிளட் டொனேஷன் சர்வீசஸ்.
1: ஓகே ஓகே சார். இப்போ இந்தியாவில் சென்னையிலலாம் எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க சார் ரெட் கிராஸ்ன்றது?
0: ஆ சேம், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் தான், பிளட் டொனேஷன் அண்டு பிளட் பேங்க்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் தான், பிளட் பேங்க்கு தான் நிறையா இருக்குது இந்தியன் ரெட் கிராஸில். ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இது தான் மெயின் ப்ராஜெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சில டே கேர் ஹாஸ்பிட்டல்ஸும் அந்தந்த ஸ்டேட்லேயும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஃபிசியோதெரப்பி, ஃபஸ்ட் எய்டு ப்ராக்டிசஸ், அப்புறம் நர்ஸ் எய்ட் ஸ்கூல்ஸு,

0: நர்ஸ் எய்ட் ஸ்கூல்ஸ்னால் தே அசிஸ்ட் டூ நர்ஸுக்கு அசிஸ்டண்ட்டாகவும் ஒரு ஒரு பேஷண்ட்டை எப்படி ஹெல்த் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிற முடியும். அதுதான் நர்ஸ் எய்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் சர்வீசஸ், ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் அண்டு பிளட் பேங்க்ஸும், அதே சமயம் டிசாஸ்டர் ரிலீஃப். ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அந்த ரிலீஃப்க்கு என்னென்ன தேவையோ, ஸோ எல்லாத்தையுமே அந்த மக்களுக்கு அடிப்படையான விஷயங்களை, பேசிக் நீட்ஸை பூர்த்தி பண்ணுறதும், ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதும் சரி. ஸோ இதுதான் மெயினாக நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம். இது எல்லா இந்தியாவில் உள்ளது மட்டும் இல்லை, நம்ம ஆல் ஓவராக கண்ட்ரி ஃபுல்லாக ரெட் கிராஸ் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு.
1: ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நேஷில் தொடர்ந்து ரத்த தானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடுவோம்.
0: ஓகே
1: ஓகே, நேஷில் வந்து என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தமபுத்திரன் திரைப்படத்துக்காக கண்ணிரண்டில் மோதி அப்படிங்கிற பாட்டு வந்துகிட்டே இருக்குது. நரேஷ் அவரோட வாய்ஸில், ஏக்நாத்தோட லிரிக்ஸில், விஜயானியோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செமதூள்.

0: 101.4 நீங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 3:17 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக ரெட்கிராஸ் தினம் லாஸ்ட் வீக் கடைப்பிடிச்சோம் இல்லையா, அது சம்மந்தமாக ரத்த தானம் குறித்து ரெட்கிராஸை பற்றி பேசுகிறதுக்காக, பிளட் டொனேஷனை பற்றி பேசுகிறதுக்காக டாக்டர் பி யோகேஸ்வரன் அவங்க கூட தான் வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். இப்போ வந்து நம்ம வந்து ரெட்கிராஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்ததா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது இவங்க இவ்வளோ ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருக்கும்போது எத்தனை நோபல் ப்ரைஸ் இவங்க வின் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
2: இதுவரையும் 4 நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க.
1: ஓகே.
2: ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் யார் கொடுத்தாங்கன்னா, ஃபவுண்டர் ஆஃப் தி ரெட் கிராஸ் மிஸ்டர் ஹென்ரி டொனட் கொடுத்துருக்காங்க.
1: ஓகே.
2: ஸோ அது எதுக்காண்டி கொடுத்தாங்கன்னா, ஹியூமனிடேரியன் சர்வீஸ்க்காண்டி கொடுத்துருது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுனால, அந்த சர்வீஸை ஆரம்பித்ததுனால அவர் கொடுத்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, 1917 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வரில் சோல்ஜர்ஸ்க்கும் ப்ரிஸ்னருக்கும் ஹெல்ப் பண்ணதுக்காண்டி அந்த அவார்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது 1944 வேர்ல்டு வார் செகண்டில். ஸோ இதே ஆர்கனைசேஷனை, இதே இந்த ஆக்டிவிட்டியை தொடர்ந்து பண்ணதுக்காண்டி ஸோ அதே அவார்டு அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. ஸோ அது அப்புறம் 1963 ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸாக பூர்த்தி பண்ணனால ஸோ அந்த ஹியூமனிடேரியன் சர்வீஸ்க்காண்டியே கொடுத்தது குளோபல் லெவலில்.
1: ஓகே ஓகே டாக்டர். ஸோ நிகழ்ச்சியில் காலர் இணைஞ்சிருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க இங்கிருந்து?
3: உமா மகேஸ்வரி பேசுறேன்.
1: ஓகே மேம், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்க மேம்.
3: ஹலோ டாக்டர்.
2: ஆ சொல்லுங்க மேடம்.
3: இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பிளட் டொனேஷன் பண்றது வந்து ஜென்ஸ் தான் மோஸ்டா பண்ணனும், லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வரவே பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா? இது உண்மையா டாக்டர்?
2: அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் ஃபீமேல்ஸும் பண்ணலாம், மேல்ஸும் பண்ணலாம். இவங்க பண்ணணும் இவங்க பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அது சில விஷயங்கள் என்னென்னா, ஒரு டோனரானால் ஃபிட்னஸ் இது இருக்கணும்னு சொல்லி நம்மளோட நேஷ்னல் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில் வந்து ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உமன்ஸ்னால் என்னென்ன யார் எந்தெந்த டைமில் டொனேட் பண்ணணும், மேல்ஸ்க்குலாம் எந்தெந்த விஷயங்கள், இதெல்லாம் ஹிஸ்ட்ரியை பொறுத்து. அதாவது இப்போது மேல்னு பார்த்திங்கன்னா சில டயபெட்டிக் இருக்கலாம், சில மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அந்த ஃபீமேல்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸுங்கிற போது சில கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பீரியட்ஸுங்கிற போது 1 ஒரு 5 வரையும் வரும், சில பேருக்கு 3 முடியும். சரிங்களா? ஸோ இப்போ 1-5 கூட அந்த பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் மட்டும் பிளட் டொனேட் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த நாள் நீங்கள் எல்லாமே 5th உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நின்றோம், உங்களுக்கு பெயின் இருக்காது, ஸோ உங்களுக்கு டயர்ட்னஸ் இல்லை, ரிலீஃபாக இருக்கீங்க, ஸோ எந்த ஒரு சிரமமும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக 6th நீங்கள் டொனேட் பண்ணலாம். அதே சமயம் அந்த எப்பயுமே ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெச்பின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்பாங்க, அதுதான் ஹீமோக்ளோபின். ஸோ உமன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12.5 மேலே இருக்கணும். உமன்ஸாக இருந்தாலும் சரி, மேல்ஸாக இருந்தாலும் 12.5 மேலே இருந்தால் தாராளமாக டொனேட் பண்ணலாம்.

0: நீங்கள் சிக்ஸ்த் டேயில் நீங்கள் 12.5 மேலே உங்கள் ஹீமோக்ளோபின் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக டொனேட் பண்ணலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே, வேற ஏதாவது இருக்கா?
1: இல்ல டாக்டர்.
2: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: வணக்கம் சார். டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சார்.
3: டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு.
0: சொல்லுங்க மேடம்.
3: பிளட் நம்ம டொனேட் பண்றோம், அந்த டொனேட் பண்ணி முடிச்ச உண்மையுமே எவ்வளவு நாள் மறுபடியும் அதே அளவு பிளட் அப்படிங்கறது நம்ம உடம்புல ஊறி வரும்
0: மேம்? 24 hoursல இருந்து 48 hoursக்குள்ள நமக்கு திருப்பி வந்துரும்.
3: 48?
0: ஆமா. சரி, டிபெண்ட்ஸ் ஆன் ஓவர் பாடி. சொல்லுங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஒரு பிளட் டொனேஷன் பண்றீங்கன்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி ஹீமோக்ளோபின் 12.5 மேல இருந்தா நீங்க டொனேட் பண்ணலாம். அதே சமயம் ஒரு நார்மலான மேல்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும்னு இருக்கு ஹீமோக்ளோபின். இப்போ ஃபீமேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக 12-15 இருக்கணும் ஹீமோக்ளோபின். மேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 13-17 இருக்கணும்.
3: ஸோ மினிமம் 13 பிளட் டொனேட் பண்ண ஆரம்பிக்கலாமா?
0: 12.5 மேலே இருந்தாவே நீங்கள் டொனேட் பண்ணலாம்.
3: எத்தனை வயது, எத்தனை வயதுல?
0: 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் டொனேட் பண்ணலாம் மேடம்.
3: எவ்வளோ சார்?
0: 18 இயர்ஸ்.
3: 18. ஓகே ஓகே.
0: ஆமாம். ஸோ 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் தாராளமாக டொனேட் பண்ணலாம். குறிப்பிட்ட ரூல்ஸ் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக அதுக்கு அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூலை எல்லாருமே ஃபாலோ பண்ணும். இதே இது கம்பேர்ட் டு அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா அவங்க வெயிட்டை பச்சு இது பண்ணுவாங்க. நம்ம இதில் வந்து நம்மளோட ரேசஸ் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னு அந்த இது வச்சுருக்காங்க.
2: ஓகே டாக்டர், அடுத்த ஏரியான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: வணக்கம் சகோதரி. வேலூர்லேருந்து சுவாமிநாதன் பேசுகிறேன்.
2: வணக்கம் சகோதரர். டாக்டர் உங்களோட கேள்விகளை கேளுங்க.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா,
4: உலக செஞ்சிலுவை தின நாளை வந்து கடந்த வாரம் கொண்டாடினோம், அதை வந்து நினைவு கூறத்தக்க ஒரு நிகழ்ச்சி. உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
4: இஸ்லாமிய நாடுகளில் கூட செந்திரை சங்கம் என்கிற பெயரில வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பேரிடர் காலம் போர்க்காலங்களில நீங்க செய்யறீங்க. அதே போல ஆதரவற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இது போன்றவர்களுக்கு என்ன மாதிரி வந்து நீங்க உதவி செய்யறீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ரத்த தானத்தை பொறுத்து இப்போ ஒரு சகோதரி பேசுனாங்க, ரத்த சோகைன்றது பெண்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த அறிவாசல் ரத்த சோகை அப்படின்ட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து என்னென்ன மாதிரி வந்து நோய் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரத்த தானம் செய்யக்கூடாது, எந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். இங்க வந்து இந்த வேலூர்ல வந்து எடுத்துக்கிட்டாக்க இருக்குங்க, நம்ம கோட்டை எதிரிலே வந்து செஞ்சிலுவை சங்கம் இருக்கு. சிறப்பான ஒரு சேவையை செஞ்சுட்டு இருக்கீங்க. மனித குலத்துக்கு இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு பயனுள்ளதா இருக்குது. அதை வந்து நம்ம நினைவு கூறத்தக்க ஒரு நாள்ல இந்த வாரத்துல வந்து உண்மையிலேயே உங்களுக்கு, உங்களுடைய சங்கத்துக்கும், உலக அளவுல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற சங்கத்துக்கும் வந்து நாங்க உண்மையிலே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நேயர்கள் சார்பா. எனக்கு வந்து இந்த விளக்கத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, நான் வானொலியில கேட்டுக்கிறேன்.
0: நன்றி நன்றி. ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி ஆதரவற்றவங்க, ஹேண்டிகேப்ஸு, அவங்களுக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறோன்னா, அவங்க இப்போது நீங்கள் அங்கங்கே ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி அந்த நபரோட டீட்டெயில்ஸு அதையெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எங்கள் ஆர்கனைசேஷன் மூலமாக அதுக்கு டைரெக்டாக அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதே சமயம் இந்த பெண்களுக்கு இரத்த சோகை அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அவங்க மாதம் மாதம் அந்த மாதவிடாயை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆண்களாக இருந்தால் நம்ம ஆண்கள் நம்ம ஒரு வாட்டி விட நம்ம பாடியிலேருந்து பிளட்டு வெளியில் போகாது.

0: அதுதான் மெயின் ரீசன். நம்ம பிளட்டு வெளியில் போகிறதுனால நம்ம அடிக்கடி டொனேட் பண்ணுறோம்னு நம்ம சொல்கிறோம் மேல்ஸை. ஸோ ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அந்த மாதவிடாய் ஃபேஸ் பண்ணுறதுல அவங்ககிட்டருந்து ஒரு 30-60 ml பிளட்டு வந்து மாதம் மாதம் வெளியில் போகும். ஸோ அதனாலே ஈஸியாக அவங்க ரத்த சோகை ஈஸியாக வரும். இப்போ நார்மலாக நான் அப்போ சொன்ன மாதிரியே ஒரு ஃபீமேல்ஸ்க்கு 12-15 இருந்தால் நம்ம போதும், ஆனால் பிளட் டொனேஷனுக்கு 12.5 இருக்கணும். ஸோ அந்த 12ங்கிறது நார்மல் தான். சில பேர் அதுவே ரத்த சோகன்னு நினச்சிப்பாங்க பிளட் டொனேஷன்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுனால. ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ 12ங்கிறதே நார்மல் தான். ஸோ இந்த மாதிரி மாதம் மாதம் அவங்க மாதவிடைய ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 11 இருக்கும், கொஞ்ச நாள் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி 12 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட டயட், அயன் டயட்டை நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ஹீமோக்ளோபினை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அவங்க 12.5 மேலே இருந்தால் ஈஸியாகவும் பிளட்டும் டொனேட் பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர், சிறப்பாக சொன்னீங்க, அந்த நேயருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரத்த தானம் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். நிறைய பேர் அதோட அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க.
0: அதான் ரத்த தானங்கிறது ரொம்ப முக்கியமான சர்வீஸ். அதாவது நம்ம ஈஸியாக சில விஷயங்களை ஈஸியாக ஹெல்ப் பண்ணுறோம், அது பண்ணுறோன்னு சொல்லிடலாம். பட் ஆனால் ஒரு ரத்தத்தை கொடுத்து ஒரு உயிரை வாழ வைக்கிறது தான் உண்மையான சர்வீஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு நபர்கிட்ட இருந்து எவ்வளோ எம்எல் எடுப்போன்னா 350 ml 450 ml. ஸோ 2 ml தான் ரெண்டு டைப் ஆஃப் எம்எல் தான் எடுக்க முடியும், ஒரு 350 அண்ட் 450. ஸோ நம்ம பாடியிலேருந்து ஒரு 350 ml எடுக்கிறதுனால ஸோ எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வரப்போகிறதில்ல. ஸோ நம்ம பாடியில் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 4.5 ல் ஒரு 6 லிட்டர்ஸ் வரையும் பிளட் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம 350 ml ஒரு 450 ml நம்ம டொனேட் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றது கிடையாது. ஸோ அதே சமயம் என்னென்னா நம்ம எதுக்கு ஃபீமேல்ஸும் டொனேட் பண்ணலாம், மேல்ஸும் டொனேட் பண்ணலாம். நம்ம ஃபீமேல்ஸோட மேல்ஸை தான் டொனேட் பண்ணுறோங்கிறது அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதவிடையை ஃபேஸ் பண்ணுறதுனால அந்த ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க சில பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. மேல்ஸ் அப்படி கிடையாது, மேல்ஸ் வந்து எப்பயுமே ஹீமோக்ளோபின் ரிச்சாக தான் இருக்கும். ஸோ அந்த 12.5 கீழே வர்றது கஷ்டம்தான். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேல்ஸுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ நார்மல் மேல்ஸ் பார்த்திங்கன்னா 13-17 இருக்கணும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 18-19 இல்லை 20 வரும். அது ஒரு டைப் ஆஃப் காம்ப்ளிகேஷன், அது பேர் பாலிசைத்தீமியா வீரான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே ரெண்டு டைப் இருக்குது, ப்ரைமரி அண்டு செகண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரைமரிங்கிறது வேறு, இந்த செகண்ட்ரிங்கிறது என்னென்னா மேல்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சிகரெட் ஸ்மோக்கிங் அதிகமாக எடுப்பாங்க, அப்புறம் டெய்லி ரொட்டீன் லைஃப் கரெக்டாக இருக்குது, கண்ட நேரத்தில் தூங்குறது, கண்ட நேரம் எழுந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ஆக்டிவிட்டி இல்லாதனால ஹீமோக்ளோபின் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களெலாம் டொனேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த பிளட் செல்ஸே ரொம்ப திக்காக இருக்கும், அயன் ஓவர்லோடடாக இருக்கும். ஸோ இதனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு லேட்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம மேல்ஸை வந்து அதிகமாக டொனேட் பண்ண சொல்கிறோம்.
1: ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னு தான் எடுக்கணும்.
0: அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 18-17 வரையும் நம்ம டொனேட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் 18 அப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதுக்குள்ளான என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இதோ அதை அந்த அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்க பிளட்டை வந்து வேஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாக பிளட்டை எடுத்து வேஸ்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த லெவலுக்கு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் ரெகுலராக டொனேட் பண்ணணும். ஸோ 18 மேலே போகாமல் இருக்கணும்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக நம்ம அந்த ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் நார்மலாக நான் கேம்ப் போகிறேன்னா ஒரு 100 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு 6 பீப்புள்ஸ் 4 பீப்புள்ஸ் அது வந்துடுறாங்க அபோவ் 18 ஹீமோக்ளோபின் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கு எங்கே என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா சீக்கிரமாக அது என்னென்ன குறிப்பிட்ட ப்ரிகாஷ்னலாக இதை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்கள இதை எப்படி சமாளிக்கிறோங்கிறத அது அந்த இடத்துல நாங்கள் சொல்லிடுவோம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேச ஒரு நேயர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
2: டாக்டர் அவர்களுக்கு. வணக்கம்.
0: வணக்கம்,
2: நன்றி.
1: சொல்லுங்கள் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கேளுங்க.
0: சொல்லுங்கள் சார்.
2: சார்
0: சொல்லுங்கள் சார்,

0: கேக்குது.
1: நாங்க ஒரு நண்பர் மூணு நண்பர் போய் ரத்த தானம் பண்ணோம்.
0: ஆ ஓகே
1: நண்பருக்கு ஆக்சிடென்ட் கேஸ், அது
0: சரி.
1: ரத்தம், நாங்க மூணு பேர் ரத்தம் கொடுத்து அவர் உயிரை காப்பாத்தணும்.
0: ஓகே,
1: நம்ம ரத்தம் கொடுத்து எவ்வளவு நேரத்தில் சார் அந்த ரத்தம் நம்மளுக்கு வந்துச்சு சார்?
0: அதான் சார், 24 மணி நேரத்துல இருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வந்துரும். அது மெச்சூர் ஆகி நம்ம இதுக்கு வர்றதுக்கு 3 மந்த்ஸ் ஆகும். நான் சொல்றது புரியுதா?
1: காப்பாத்துதானே சார் கொடுக்குது.
0: ஆமா,
1: அது ஒண்ணு தப்பு இல்லையா சார்?
0: தப்பே இல்லை சார்.
1: ஒரு ஒன்று ரெண்டு அவர் ஆகுமா
0: சார்? தப்பே கிடையாது சார், நீங்க நல்ல செயல் தான் செஞ்சிருக்கீங்க. உங்க ரத்தத்தை கொடுத்து உங்க நண்பரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. இது ஒரு பெரிய விஷயம் சரிங்களா? ஸோ இது தப்பே கிடையாது. ஸோ அதே சமயம் உங்களோட நீங்கள் ஒரு 350 ml நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த கொடுத்தனால உங்களுக்கு ஒரு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. நீங்கள் பயப்படவும் தேவையே கிடையாது சரிங்களா? தைரியமாக இருக்கலாம். நீங்கள் எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா? உங்கள் வயது என்ன சார்?
1: வாய்ப்பு நன்றி சார்.
0: ஓகே
2: நன்றி சார், நன்றி நன்றி. ஓகே, அவருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அதாவது மினிமம் ஏஜ் வந்து 18 அப்படின்னு சொன்னீங்க. வெயிட் ஏதாவது ரெக்கமெண்ட் இருக்குதா?
0: கண்டிப்பாக மேல்ஸ் பார்த்தீங்கன்னா 45 வெயிட் இருந்தால் போதும், கிலோ இருந்தால் போதும்.
2: 45 kg
0: இருக்கணும். ஸோ ஃபீமேல்ஸ் 50 kg இருந்தால் போதும், டொனேட் பண்ணலாம்.
2: 50 kg இருக்கணுமா?
0: 50 kg மேலே இருக்கணும்.
2: அதை விட கம்மியாக இருந்தால்?
0: அதுதான், அது கம்மியாக இருந்தால் அவங்களோட ஹீமோக்ளோபின் எல்லாம் கம்மியாக இருக்கும், சில விஷயங்கள் இருக்குது. அபோவ் 45 kg மேலே இருந்தால் டொனேட் பண்ணலாம்.
2: ஓகே சார், நேயர் வந்து இணைப்பில் இருக்காரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கேருந்து?
3: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன்.
2: ஓகே மேம், உங்கள் டவுட்டை வந்து டாக்டர்கிட்ட கேளுங்க.
0: சொல்லுங்க மேடம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: டாக்டர். டாக்டர், இந்த பிளட் டொனேஷன் போகும்போது, நான் காலேஜ் படிக்கும்போது NCC கேம்ப் அட்டன் பண்ண போகும்போது கேம்ப்ல வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் வச்சாங்க.
0: சரி.
3: என்ன சொன்ன, வெயிட் பார்த்தாங்க. வெயிட் பார்த்துட்டு எனக்கு லோ வெயிட்டா இருக்கிறதுனால நீங்க பிளட் டொனேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்படி ஒரு இதுவும் இருக்குதா, ஒரு பாயிண்டும் இருக்குதா?
0: ஆமா கண்டிப்பா. உங்க வெயிட் எவ்வளவு இருந்தீங்க அப்போ?
3: அது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, ஆனா வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதே இது ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அடுத்த கேம்ப் வரும்போது நான் வந்து கேம்ப் அட்டன் பண்ணி பிளட் டொனேஷன் கொடுத்து நான் சர்டிபிகேட் கூட வாங்கியிருக்கேன் சார். அதான் நான், எனக்கு என்ன டவுட்னா, எதுனால வெயிட் பார்த்துட்டு வேண்டாம்னாங்க, அந்த இதுதான் நான் கேட்கறேன்.
0: ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே இல்லை மேடம். அதாவது ஒரு டோனராக நீங்கள் தான் முக்கியம். ஒரு பிளட் டொனேஷன் வரீங்கன்னா ஆஸ் எ டோனராக நீங்கள் தான் முக்கியம். ஸோ அந்த இடத்துல டாக்டர் வந்து உங்கள் வெயிட்டு, ஏஜு, சில கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. நீங்கள் அந்த பிளட், அந்த கொஸ்டின்ஸு, அந்த பிளட் டோனரோட கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்பீங்க. யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம், யாரெல்லாம் டொனேட் பண்ணக்கூடாது, சில கேள்விகள்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் தி கேள்வி தான் அந்த வெயிட்டுங்கிறது. ஸோ அந்த வெயிட்டை பொறுத்து தான் உங்களோட ஹோல் பிளட் வெயிட்டும், பிளட்டும் இருக்கும். ஹோல் பிளட் ஒரு அப்படி இல்லை மேடம். இப்போ வந்து பிளட்டை வந்து ஹோல் பிளட், இப்போ வந்து நம்ம உங்ககிட்ட இருந்து 350 ml எடுக்கிறோம்னு வைங்களேன், உங்களோட பாடி ஆஃப் வெயிட் வந்து அபோவ் 45 kg மேலே இருக்கணும். ஆமாம். ஸோ அதுக்கு கீழே போச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் போகிற இடத்துல அந்த ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஹைப்போவாலிமிக் ஷாக் கூட போடலாம். ஸோ அந்த அந்த வெயிட்டுங்கிறது ரொம்ப கண்டிப்பான விஷயம். ஸோ அந்த வெயிட்டை கண்டிப்பாக அந்த டோனர்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் எலிஜிபிலிட்டி.
3: ஒன்னும்
0: பிரச்சனை. இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கீங்க?
3: இப்போ டாக்டர் நான் வந்து
0: 58. வெரி குட். என்ன ஏஜ் உங்களுக்கு?
3: புரியல சார்,
0: என்ன ஏஜ்?
3: எனக்கு 56 ஆகுது சார்.
0: ஓகே, இன்னுமே நீங்க 60 இயர்ஸ் வரையும் டொனேட் பண்ணலாம்.
3: டொனேட் பண்ணலாம்.

0: பெண்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்றதுக்கு ஒரு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து கேப் விடணுமா இல்ல எவ்வளவு ரெகுலரா பண்ணலாம்?
1: அதான் மேடம், 4 மந்த்ஸ் கேப் வேணும். ஃபெமிலஸா இருந்தா 4 மந்த்ஸ் கேப் வேணும், மேல இருந்தா 3 மந்த்ஸ் கேப் வேணும்.
0: ஓகே, கன்சீவா இருக்கிறவங்க பிளட் டொனேஷன்
1: பண்ணவே கூடாது, அவங்களுக்கு தான் பிளட் தேவைப்படும்.
0: ஓகே டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் பிபி எல்லாம்
1: அது கன்சீவா இருந்தவங்களும் சரி டெலிவரி ஆகிருப்பாங்கல்ல, டெலிவரி பண்ணியிருப்பாங்க, எல்எஸ்சிஎஸ் கூட பண்ணியிருப்பாங்க, ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருப்பாங்க, ஸோ அவங்களுமே சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்தா அப் டு 1.5 இயர்ஸில் 2 இயர்ஸ் வரையும் நம்ம கேப் விடணும்.
0: 1.5 இயர்ஸ்?
1: ஆமாம், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணியிருக்க வரையும் நீங்கள் எடுக்கக்கூடாது.
0: அது ஏன் டாக்டர்?
1: ஃபுல்லாக ஏன்னா பேபிக்கு வேணும்ல, பேபி பார்க்கணும், அவங்களுக்கு பார்க்கணும், ஸோ அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சேரணும்.
0: ஓகே, அப்போ அடிக்கடி நம்ம டொனேட் பண்ணால் நம்ம பாடி வீக் ஆகிடுங்கிறது?
1: அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த வீக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஆன்சைட்டினால தான். ஸோ சில பேருக்கு அந்த நீடில் பிரிக்னால பயம் வரும், சில பேர் பிளட்டை பார்த்தோன்னே டப்புன்னு மயக்க விடுவோம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால சில பேர் பயப்படுவாங்க வர்றதுக்கே. ஸோ நார்மலாக டொனேட் பண்ணுறவங்க ரெகுலராக வச்சுருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஃபியர் இருக்காது, அவங்க பாட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஃபியர்னால அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால தான் ஸ்டிமுலேட் ஆகிறது தான் அந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு அப்புறம் வர்றது. ஸோ மயக்கமாகிறது, சில நிமிடங்கள் மட்டும் மயக்கமாவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் கொஞ்சம் அவங்கள சில ஓரல் ஃபுட்ஸ் ஓரல் லிக்யூட் கொடுத்து கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணால் ஒரு 10-15 மினிட்ஸில் சரியாயிருவாங்க.
0: ஓகே, அப்போ மயக்கம் போட்டு விழுந்த கேப்பில் நம்ம பிளட் எடுக்கணுமா?
1: இல்லை ஆக்சுவலாக டிபெண்ட்ஸ் ஆன் அந்த வர ஃபஸ்ட் டைம் உள்ளே வரப்போ தான் அந்த பயம் இருக்கும், ஆஃப்டர் கொடுக்க கொடுக்க அது நார்மலாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அது இது இவ்வளோ தானாங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த நீடில் பிரிக் போப்போம் பயம் வரும். ஸோ அந்த நேரத்தில் அவங்கள கரெக்டாக நம்ம கவுன்சிலிங் பண்ணோன்னா அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அவங்கள அந்த அட்வைஸ் செக்டர்லேருந்து தடுக்க முடியும். அது அந்த பயம் தான், சின்ன ஸ்ட்ரெஸ்னால டக்குன்னு வர ஒரு சின்ன மயக்கம் தான். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அதுலேயே சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டீம் கரெக்டாக ரெடியாக வச்சிருப்பாங்க. அந்த பிளட் டொனேஷன்ல எமர்ஜென்சி கிட்டுன்ற எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டோனருக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த டீமுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு டோனரை எப்படி பண்ணணும், ஸோ டாக்டரும் அந்த இடத்துல ரெடியாக அவைலபிலிட்டியா இருப்பாங்க. ஸோ ஒரு டோனரை எப்படி சமாளிக்கணும்னு நல்லாவே தெரியும்.
0: ஓகே, ஸ்கூல் டேஸ்ல பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்னு சொல்றதுக்காக பண்ணுவாங்களே, டெஸ்ட் பண்ணுவாங்களே, அப்போ வந்து வரிசையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்கும் போது மயக்கம் போட்டு விழுந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது. நேர்ல வந்து ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து? ஓகே சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கேளுங்க சார்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி பிளட் வந்து ஒரு ஆபத்துல இருந்தாரு, அவருக்கு வந்து நான் டொனேஷன்
1: பண்ணேன்.
2: பாத்தீங்களா, அது ரத்தம் கொடுத்த பேருக்கு பாத்தீங்களா 1 ஹவர் ஒரே மழக்கமா இருக்கு சார்
1: எனக்கு. சார் சில டிபெண்ட்ஸ் ஆன், இப்போ அன்னைக்கு நைட்டு தூங்காமல் இருந்தீங்களா, சரியாக சாப்பிடாமல் இருந்தீங்களா, இல்லை சரியாக தண்ணி குடிக்காமல் இருந்தீங்களா, சில விஷயங்கள் இருக்குது. காலைல சாப்பிட்ருப்பீங்க மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை காலைல சாப்பிடாமல் இருந்துட்டு மத்தியானம் சாப்பிட்ருப்பீங்க, நைட்டு தூங்காமல் ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தான் தூங்கியிருப்பீங்க. ஸோ அதனால மசில் அதனால பாடி டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தண்ணி லிக்யூடு நீங்கள் எடுத்துக்கிற தண்ணி கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த நேரத்தில் என்னாகனா உங்களோட வாட்டர் பேலன்ஸ் கம்மியாகும். ஸோ உங்கள் பாடியிலேருந்து டக்குன்னு ஒரு 350 ml எடுக்கிறோன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பாடி அந்த லிக்யூட் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அந்த நேரத்தில் அந்த பேலன்ஸ் பண்ணுறது உங்கள் உடம்புல அந்த கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால அந்த டைம் தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ மித்தபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டொனேட் பண்ண போகிறீங்கன்னா அன்றைக்கி நாள் நல்லா சாப்பிட்ருக்கணும், ஹெவி ஒர்க் அவுட்லாம் எதுவும் பண்ணியிருக்க வேண்டாம், நைட்டு நல்லா தூங்கியிருக்கணும். ஸோ இதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் டொனேட் பண்ணுங்கள் அடுத்த வாட்டி போகும்போது.
2: சரி ஓகே.

0: நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார். இப்போ வந்து பிளட் டொனேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் எடுத்தவங்க வந்து பிளட் டொனேஷன் பண்ணலாமா முதல்ல?
0: ஆக்சுவலாக 24 hours வரையும் நம்ம வேணான்னு தான் சொல்லுவோம் எடுத்திருந்தா. ஸோ அந்த ஆமாம், அது ஒரு சேஃப்டிக்கு தான், ரெண்டுமே பேஷண்ட்டோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதனால நம்ம 24 hours வேணான்னு தான் சொல்லுவோம்.
1: ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, கவன் படத்துலேருந்து ஒரு பாட்டு, ஆக்சிஜன் அப்படிங்கிற பாட்டு. ஹிப்ஹாப் தமிழா அண்ட் சுதர்சன் அசோக் சேர்ந்து பாடின பாட்டு, கபிலன் வைரமுத்தோட வரிகளை ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேடி இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேரம் 3:47 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நம்ம கேட்டு இருக்குது. ஹலோ டாக்டர். உலக ரெட்கிராஸ் தினத்தையொட்டி ரத்த தானம் குறித்து ரெட்கிராஸ் ரத்த வங்கி மருத்துவர் பி யோகேஸ்வரன் அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். இப்போ வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர இணைப்பில் வராரு, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: யார் பேசுறீங்க, எங்கேருந்து சார்?
2: மேடம் நான் சென்னையிலேருந்து வியாசாரபாதிலேருந்து பேசுகிறேன். என் பேர் சங்கர் மேடம்.
1: ஓகே சார், உங்களோட கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க சார்.
2: சரிங்க மேடம்,
3: சொல்லுங்க சார்.
2: சார் வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சார் இப்போ லேடிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க பேசுனாங்கல்ல, அந்த மாதிரி லேடி வந்து பிளட் கொடுக்கலாமா
3: அப்படின்னு,
2: அதுல என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ லேடிஸ்க்கு வந்து நிறைய பிளட், அப்ப குழந்தை பிறக்கும் போது நிறைய பிளட் அவங்களுக்கு தேவைப்படுது, அப்புறம் அந்த மாசம் பீரியட் ஆகுது. இப்ப இவங்க வந்து அந்த மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா, இல்ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் சார்.
3: அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சார், மேரேஜ் ஆனப்பட்டிக்கு ஆன இது அப்படி கிடையாது. அவங்க அவங்க பிளட் டொனேட் பண்ணுறப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது மெயின். அதே சமயம் மாத விடாயில் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயம்தான். மித்த நாள் எப்போனாலும் கொடுக்கலாம். அதே சமயம் அவங்கள ஹெச்பி லெவல் கரெக்டாக இருக்கணும்.
2: அதுதான் ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அவங்க கேட்கும் போது எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது. ஏன்னா நானும் பிளைண்டு, என் ஒய்ஃபும் பிளைண்டு. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி ஆகும் போது அவங்களுக்கே பிளட் தேவைப்படுது. அப்போ உங்க சொந்தக்காரங்க யாருனால கூட்டுவாங்க, உங்க ஹஸ்பண்ட் கூட்டுவாங்க அப்படின்னாங்க. நான் அங்க போய்
3: நின்னேன்.
2: ஏன்னா பார்த்தோன்னே பிளைண்ட் இருந்ததுனால, சரி நீங்க வேணா நீங்க சொந்தக்காரங்க யாருந்தான் கூப்பிடுங்க
3: அப்படின்னாங்க.
2: மேடம் எனக்கு தெரிஞ்சு சொந்தக்காரங்க யாருமே இல்லை மேடம் அப்படின்னா, அப்புறம் அந்த பிளட் கேம்ப்ல இருந்து அவங்களே போன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் பிளட் ஏத்துனாங்க. இந்த மாதிரி நீங்க பிளட் டொனேஷன் பண்றதுனால உங்களுக்கு வந்து கோடியான கோடி நன்றி சொல்லணும் டாக்டர்.
3: நன்றி நன்றி.
2: ஏன்னா உங்களால நிறைய பேருக்கு, அதாவது டெலிவரி டைம்ல அப்புறம் உயிர் போற டைம்ல, இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க டொனேஷன் பண்றீங்க பாத்தீங்களா, இதை வச்சு எவ்வளவு பேருக்கு நன்மையா இருக்கு.
3: கண்டிப்பா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் நான் சொல்லலாம். இப்போ வர ஒரு 10 பேர் அட்மிட் ஆகிறாங்கன்னா அதுல 5-6 பேருக்கு பிளட் டொனேஷன்ங்கிறது தேவைப்படுது. ஸோ அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான். இப்போ ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அதில் 70%லேருந்து ஒரு 30% தான் நார்மல் டெலிவரி ஆகுது, மீது 70% ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு வாட்டியாவது ஒரு பிளட் டொனேஷனுங்கிற ஒரு டிரான்ஃபியூஷனாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயே நம்ம எல்லாருமே, ஸோ ஒரு 3 months once இல்லை 4 months once நம்ம டொனேட் பண்ணால் நமக்கும் நல்லது, மித்தவங்களுக்கும் ரொம்ப நல்லது. யாருக்கோ ஒரு ஆளுக்கு போய் அந்த சேரும், அது நம்மனால நம்ம ரத்தத்தினால அவங்க உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளால் ஒரு முக்கியமான சர்வீஸை பண்ண முடியும்.
2: ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுவும் இல்லாம எவ்வளவு அலைச்சல் சார் அந்த டைம்ல.
3: புரியுது
2: புரியுது. இருக்குது அப்புறம் யாராருக்கே கேட்டு லாஸ்ட்ல வந்து ஹாஸ்பிட்டல் ஈஸியா முடிச்சிடறாங்க. இதுக்கு மேல நிகழ்ச்சி கேட்டதே கிடையாது. இப்ப அடிக்கடி ரெயின்போ எஃப்எம் கேக்குறது காரணமே அது நல்ல ஃப்ளோரா போடுறாங்க. அந்த டாக்டர் நிகழ்ச்சியில டாக்டர் ஜெயக்குமார் இங்க ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறாரு பாத்தீங்களா, அவரு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த கை அவங்க வீட்டுக்காரர் வந்து வெட்டிட்டாரு, இப்ப மேல செகண்ட்ஸ்ல அத எலும்பு கூடும் அப்படின்னா கூடாது, அதை 8 மணி நேரம் 8 hours குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணோம். இந்த நிகழ்ச்சி அடிக்கடி கேட்டுட்டே இருக்கேன். இப்போ நாங்க மத்தவங்க கேட்கும் போது நமக்கு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்களும் டொனேட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி ஒரு 3 months இல்ல 4 months once பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் சரி, இல்ல எந்த ஒரு பிளட் பேங்க்லயும்

0: சரி, ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 4 மந்த்ஸ் டொனேட் பண்ணுங்கள். உண்மையான முக்கியமாக அந்த சர்வீஸ் வந்து நம்ம ஆர்கன் டொனேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, பிளட் டொனேஷன் பண்ணியும் சர்வீஸ் பண்ணலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நானும் எங்கள் சங்கத்தை சார்பாக சேர்ந்து
0: கண்டிப்பாக
1: நாங்களும் டொனேஷன் பண்ண போறோம். ஏன்னா இப்ப ஒருத்தர் கேட்டார் பார்த்தீங்களா, மாட்டு சங்கில டொனேஷன் பண்ணலாமா அப்படின்னு
0: கேட்டார்.
1: அதனால இப்ப அவங்க கேட்டதும் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: எங்க ட்ரஸ்ட் சார்பா வந்து ஒரு நாளைக்கு நாங்க எல்லாமே சேர்ந்து நாங்களும் கேம்ப் வந்து கொடுக்கலாம்னு இருக்கோம்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா வாங்க.
1: ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
2: நன்றி சார், நன்றி சார், சூப்பரா சொன்னாரு. இது மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சார். இப்போ பிளட்டு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எத்தனை நாளுக்கு சார் அதை ஸ்டோர் பண்ணலாம்
0: மேம்? இப்போது பிளட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் பிளட் பேக்குள்ள பார்த்தீங்கன்னா சில லிக்யூட் இருக்கும். ஸோ அது பேர் சிபிடின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அதே இது சாகம்னு சொல்லுவாங்க. அந்த அது பேர் அது எதுக்குன்னா ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த அந்த லிக்யூடு இருக்கும், ஆன்டிகோயகுலன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாகம்ங்கிறது 42 டேஸ் வரையும் நம்ம பிளட்டை ஸ்டோர் உறையாமல் பார்த்துக்கும். ஸோ கிளாட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அதே சமயம் அந்த பிளட்டுங்கிறது குறிப்பிட்ட டெம்பரேச்சர், ஒரு பிளட் எடுத்தோன்னா ஒரு 350 ml எடுத்தோன்னா அதில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் நம்மளால் பிரிக்க முடியும். பேக்டு ரெட் பெல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க, மூணாவது வந்து பிளேட்லெட் சொல்லுவாங்க, நாலாவது கிரியோ பிரெசிபிடேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஆர்பிசி பேக்டு ரெட் பெல் செல்ஸ் பார்த்திங்கன்னா 42 டேஸ் வரையும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அது 2 to 6 மெயின்டைன் ஆகணும் டெம்பரேச்சரில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா FFB, இந்த பிளாஸ்மாங்கிறது ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே -40 மெயின்டைன் ஆகணும். ஸோ அது 1 இயர் வரையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் வரையும். ஆமாம், அதே மாதிரியும் பிளேட்லெட் வந்து 5 டேஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுமாரி 22 டிகிரி செல்சியஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி கிரியோ பிரெசிபிடேட்டும் 1 இயரில் வரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதுவுமே -40 ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த ஒவ்வொரு காம்பவுண்டுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு போய் சேரும். இப்போ ஒரு பேக்கட் ரெட் பெல் செல்ஸ்னால் யாருக்கெல்லாம் அயன் தேவைப்படுது, ஹீமோக்ளோபின் ரெட் செல்ஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை டொனேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் கேசஸ் அனிமியா, அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, ப்ரெக்னன்சி டைமு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு, ஸோ இந்த கேசஸ்லாம் சிக்கிள் செல் அனிமியா, தலசிமியா இதுக்கு முன்னாடி உங்கள் ஷோவில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தலசிமியாங்கிற கேஸ் பொறுத்த வரைக்கும் மாதம் மாதமே அவங்களுக்கு பிளட் டொனேட் பிளட்டு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் தலசிமியா கேசஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களுக்கு அந்த மாதம் மாதம் அந்த பிளட்டு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப அந்த பேக்கட் ரெட் பெல் செல்ஸ் அதுதான் முக்கியம். ஸோ ஒவ்வொரு காம்பவுண்டுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படும். சரிங்க, இப்போ FFB பார்த்தீங்கன்னா இன்ஜுரி, பேன் இன்ஜுரிஸ்க்கு, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு, கார்டியாக் சர்ஜரிஸ்க்கு, இந்த மாதிரி சர்ஜரிக்கு தேவைப்படும். அதே மாதிரி பிளேட்லெட் நமக்கு தெரியும், டெங்கு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் கம்மியாகும், பேஷண்ட்டு கேன்சர்ஸ் இருக்கும், பிளேட்லெட் கம்மி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அந்த பிளேட்லெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ அதுக்காண்டி அந்த பிளேட்லெட் அந்த காம்போனன்ட் தேவைப்படும். கிரியோ பிரெசிபிடேட்டுங்கிறது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒரு ப்ரோட்டீன்காண்டி ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த உரையிற தன்மை ரொம்ப இருக்கும், சில பேர் பார்த்திங்கன்னா ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது, சில படத்துலலாம் வரும். ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த காம்போனன்ட் ஒருத்தட்ட கொடுக்குற பிளட்டை வந்து 4 பேரை காப்பாற்ற முடியும்.
2: 4 பேரை காப்பாற்ற.
0: ஆமாம்,
2: சூப்பர் டாக்டர். இப்போ வந்து பிளட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி வைக்கிறீங்க, அதை வந்து வீணா போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணுவீங்க, எக்ஸ்பைரி டேட் சொன்னீங்களே அது சொல்லுங்க டாக்டர்.
0: சேம், நம்ம ஒருத்தருக்கு பிளட்டை எடுத்துட்டோன்னா ஸோ நம்ம இந்தந்த காம்போனண்ட்டை வந்து பிரித்த பட்டிக்கு அந்தந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளட்டை எடுத்தோடனே இந்த காம்போனன்ட் பிரிக்கிறது அது டிபெண்ட்ஸ் ஆன், இப்போ ஹோல் பிளட்டை எடுத்துருவாங்க, 350 இல்லை 450 எடுத்துருவாங்க. எடுத்துட்டு சென்ட்ரிஃபியூஜுங்கிற ஒரு பெரிய மிஷின் இருக்கும். ஸோ அந்த மிஷின்குள்ளே அந்த பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேக்குக்குமே ஒவ்வொரு சென்ட்ரிஃபியூஜ் அந்த RPM வச்சு அதை ரன் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக அந்தந்த பேக்கை வந்து ஈஸியாக பிரிச்சுட்டு ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இன்னொரு இடத்துல இன்னொரு டிவிஷனில் என்ன நடக்குன்னா அந்த டோனர் கிட்டே எடுத்திருந்த சாம்பிளை வச்சு ஸோ சில டெஸ்ட்டு ரன் பண்ணுவாங்க, அதுதான் TTA சொல்லுவாங்க. ஸோ TTA ஸ்க்ரீனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு

ஸ்க்ரீனிங். ஸோ இது ஸ்க்ரீனிங் பண்ணாமல் ஒரு பிளட்டை வந்து வெளியில் போகவும் கூடாது, யாருக்கும் எந்த பேஷண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபியூஷனும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டிடிங்கிறது என்னென்ன வரும்னா, ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, மலேரியா அண்ட் சிஃப்லிஸ். நான் இந்த அஞ்சு கிருமிகள் எதுவும் இந்த பிளட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த அது எதுவும் இல்லைனாங்கிறப்போ தான் அந்த பிளட் அந்த பேகே ஃபிட்டுன்னு வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு தான் மித்த டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, அன்எக்ஸ்பெக்டட் ஆன்டிபாடி பார்ப்பாங்க.

0: அந்த பிளட் அந்த பேகே ஃபிட்டுன்னு வரும். ஸோ அதை எடுத்துட்டு தான் மித்த டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, அன்எக்ஸ்பெக்டட் ஆன்டிபாடி பார்ப்பாங்க. ஸோ சில டெஸ்ட்கள்லாம் பண்ணி அந்த குரூப்பிங் அந்த பேக்கோட குரூப் பார்த்துருவாங்க, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பேக்கில் எழுதுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே இந்தந்த காம்போனன்ட்க்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும் அந்த எக்ஸ்பிரி டேட்டும் அந்த பேக்கில் வந்துடும். ஸோ லேபிள்ஸ்லுமே அதில் எழுதிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எழுதி அதில் ஸ்டோர் பண்ணுறது தான் பிளட் பேங்கோட ஒர்க்கே. ஸோ அதே சமயம் ஒரு ஒரு பேஷண்ட் அங்கேருந்து வந்து ஒரு பிளட்டு வேணும்னா அங்கே ரிக்வஸ்ட் லெட்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டோட பிளட்டும் டோனரோட பிளட்டுமே கிராஸ் மேட்ச் பண்ணி அதே மாதிரி குரூப்பிங்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த பிளட்டே அவங்கள்ட்ட கொடுக்கும்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னும் வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது, நம்ம வந்து இன்னொரு நாள் பேசுவோம். ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைய வந்து கேள்விகளுக்கு நல்லா அழகாக வந்து ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேரோட சந்தேகங்களும் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து
0: கண்டிப்பாக
1: சந்திப்போம். இந்த உங்களோட பிஸி டைம் வந்து எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ டாக்டர்,
0: தேங்க்யூ.
1: தொடர்ந்து பேசுவோம். ஸோ ஒரு சின்ன வந்து பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்ததாக ஃபன் பண்ணலாமால் வந்து பேசலாம் அதை சொன்னேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: கேமரா ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சல் ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமை பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிர்க்க அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி

தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 4:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா? லஞ்சை சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகி அதுக்கப்புறம் ஒரு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி என்ன சாப்பிடலாம் அடுத்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயம். காலைல தூங்கி எந்திரிக்கும் போது எந்திரிச்சு பக்கத்தில் பார்த்தா என்ன மாதிரியோ ஒரு பொண்ணு பக்கத்தில் படுத்திருக்கா. அப்படியே வந்து இது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கிள்ளி பார்க்கும்போது ஐயோ வலிக்குது, அப்போ இது வந்து கனவு தான் கனவுதான்னு சொல்லிட்டு அடைச்சா இது மட்டும் நிஜமா இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நிஜமாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா உடனே வந்து இதையே நம்ம நேயர்கள்ட்ட வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதே டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் பக்கத்தில் காலைல நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உங்களை மாதிரியே படுத்திருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து அவரால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் வேலை வந்து அவருக்கு கொடுப்பீங்க இல்லை என்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேயர்களும் வந்து ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986-00038 மற்றொரு எண் 2952-05544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற படத்துலேருந்து கொஞ்சம் பின்னாடி போகலாம் அப்படின்ட்டு நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால் அப்படிங்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ஜானகி சேர்ந்து பாடின பாட்டு. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டேன் இந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 4:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா? ஸோ ஃபன் பண்ணலாமல்ல, ஒரு சூப்பரான கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்கள் பக்கத்தில் உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அவனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்போ வந்து அவரை வச்சு என்னெல்லாம் வேலை வாங்குவீங்க, இல்லை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி தான் கேட்டுருக்கோம். நேர்கள் வந்து தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க, பாட்டு ஓடுதுன்னு கூட பார்க்கல. ஸோ நிகழ்ச்சியில் முதல்ல ஏரியாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே, நிகழ்ச்சிகளை போலாமா? சரி ஓகே. நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உங்களை மாதிரியே ஒருத்தங்க பக்கத்தில் படுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து, அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ அவங்கள வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்க, என்னெல்லாம் வேலை வாங்குவீங்க?
1: அவங்க வேலை செய்யணும்.

0: நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: நாங்கள் கலந்து குடுத்துருவோம், கேட்கறாங்க கலந்து குடுத்துருவோம், சாப்பாடு கேட்கலாம் சாப்பாடு குடுத்துருவோம், ட்ரெஸ் கேட்க ட்ரெஸ் குடுத்துருவோம், அதை கேட்கலாம் அவருக்கு அத்தாயம்.
0: அதெல்லாம் அவங்களுக்கு தேவையானது. ஆனா வந்து நீங்க நீங்க சும்மா இருப்பீங்களா, அவங்கள மட்டும் வேலை வாங்குவீங்களா? பக்கத்துல படுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு உங்க கூட வராங்கன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க அவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. சரி சரி, நன்றி நன்றி, ஒரே சிரிப்பு தான். நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பூந்தமல்லி விஜய் பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், சரி ஓகே, ஷோக்குல போலாமா?
2: ஆ சொல்லுங்க.
0: காலையில நீங்க கேட்டிங்களா? சரி அப்ப பதில் சொல்லுங்க பாப்போம்.
2: அதாவது நீ நடந்ததே உண்மையா சொல்றேன். நானு காலையில தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 5:30 இருக்கும். எங்க வீட்டு செவுத்துல ஒருத்தங்க என் ஒய்ஃப் மாதிரி தாங்கி நின்று இருந்தாங்க. ஏன் என் ஒய்ஃப் அங்க நிக்கிறா சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறேன். பார்த்தா அது குழந்தை மறைஞ்சிட்டாங்க அவங்க. ஆனா நீங்க சொல்றது நான் சொல்றேன், ஆனா அவரை வச்சு நான் வேலை வாங்கிக்கலாம் பண்ண மாட்டேன். வீட வச்சுப்பேன் நான் அவரோட, அவ்வளவுதான் பண்ண முடியும். நம்மள மாதிரிதான் அவங்க இருக்க முடியாதுல்ல.
0: ஆமா ஆமா சார். ஓகே சார், ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, செல்லக்கண்ணு படத்துல இருந்து தொடர்ந்து எழுந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

செல்லக்கண்ணு படத்துக்காக வண்டியில் மாமும் பொண்ணு அப்படிங்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சொன்னலாவோட வாய்ஸில் புலமைப்பித்தனோட வரிகளில் அதையோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 4:18 ஆயிட்டு இருக்கு.

0: ரோலிங், ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சா.
2: நீராதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
5: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
6: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
5: சரி, பேச்சு கொடுப்போம். நிவ்யா,
7: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
5: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னா எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
7: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
5: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம். மறுபடியும் எது கழுவுற?
7: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
5: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
8: ரெயின்போ எஃப்எம் 101.4.
9: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
5: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
9: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 4:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா. ஸோ நேர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: நான் கார்த்திக் கிருஷ்ணாம்பலம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார். நீங்க காலையில

0: போது உங்க பக்கத்துல ஒருத்தர் உங்களை மாதிரியே படுத்திருக்காரு.
1: அதான் எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிளைண்ட் மேன் தான், ஸோ எனக்கு வந்து வெளியே கூட்டிட்டு போக ஆள் இல்லை, அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பார் மேன் எல்லாம்.
0: ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார்,
1: எனக்கு ஹெல்ப் பண்ண நல்லா யூஸ்ஃபுல்லா இருப்பார் அவர்.
0: ஓகே, வேற எதுக்கெல்லாம் நீங்க வந்து அவரை யூஸ் பண்ணிப்பீங்க?
1: அதான் வெளியே கூட்டிட்டு போறதுக்கு, எனக்கு கடைக்கு போறதுக்கு அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் மேம். என் கூட யாரும் இல்லை, ஏன்னா தனியா போக முடியாது இல்ல, அதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் அவரை.
0: ஓகே சார், சூப்பர் சார், நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே சார், சொல்லுங்க சார்.
2: அப்ப என்ன செய்வேன், நான் தனி தனியா தான் நான் தனியா போவீங்க வருவேன். இவர் கூட சப்போர்ட் வச்சுப்பேன், எனக்கு
0: கூட சப்போர்ட் பேச்சு துணைக்கு
2: வச்சுப்பேன்.
0: வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
2: சப்போஸ் இந்த நம்ம கடை கடை கேட்டு வர்றாங்க எல்லா சில பேரு, அவங்ககிட்ட இது மாதிரி அவங்ககிட்ட இது பண்ணி அவரை காட்டி விட்டு அதான் இவரை இது பண்ணி அவங்ககிட்ட அப்படி இதுல சொல்லி சொல்லி சொல்லிடலாம். நம்ம சொன்ன மாதிரி கஸ்டமர் இருக்கு சொல்லி இவரை இவரை வாயில சொல்ல சொல்லிடலாம்.
0: ஆனா அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி தானே இருக்கும்,
2: நம்ம மனசு கஷ்டமா இருக்கும் நம்ம மேல சொல்ற மாதிரி.
0: ஓ, உங்க மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு.
2: இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க, ஒரு ஒரு அப்பறம் கேக்குறீங்க, நம்ம
0: நேரடியாக கஷ்டமா இருக்கும்ல. ஓகே சார், நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருமணிசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: ஓகே சார், சொல்லுங்க.
3: ஆண்களுக்கு வந்து பெண்கள் தான் கனல் வருவாங்க.
0: ஓஹோ,
3: அப்படி இருக்க சொல்ல வந்தாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மாவாட்ட சொல்லுவேன்
0: சார். சார், கேள்வியை வந்து நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
3: எப்படி
0: எப்படின்னா, உங்களை மாதிரியே ஒருத்தர் தான் வராரு.
3: அப்படியா?
0: அது கனவுல வரல, நீங்க நிஜமாவே எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களை மாதிரியே ஒருத்தர் வந்து பக்கத்துல இருக்காரு.
3: நான் மாத்தி யோசிச்சுட்டேன். சரி,
0: மாத்தி யோசிச்சிட்டீங்களா? சரி சார், ஓகே, சொல்லுங்க சார், சொல்லுங்க.
3: தேங்க்யூ.
0: சொல்லுங்க. அடுத்த நேயர் வணக்கம். ரேடியோ வால்யூமா கம்மி பண்ணுங்க சார்.
4: ஹலோ,
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
4: படப்பையில இருந்து ராஜி பேசுறேன் மேடம்.
0: உங்களோட ரேடியோ வால்யூமா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க.
4: ஆ, கம்மி பண்ணிட்டேன் மேடம்.
0: இப்போ சொல்லுங்க சார், உங்கள மாதிரியே ஒருத்தர் உங்க பக்கத்துல இருக்காரு காலைல எழுந்து பார்க்கும்போது.
4: எனக்கு பதில் அவர் வேலைக்கு அனுப்புவோம் மேடம்.
0: ஓகே, வேற என்னத்துக்குலாம் யூஸ் பண்ணுவீங்க?
4: உங்களை
0: மாதிரியே இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க பாவப்பட மாட்டீங்களே. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
0: ஹலோ
5: ஹலோ,
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
5: திருவான்மீர் மீரா.
0: திருவான்மீர் மீரா, ஓகே மேம், சொல்லுங்க. ரெயின்போ தான், ரெயின்போ எஃப்எம் தான். உங்களை மாதிரியே ஒருத்தர் வந்து உங்க பக்கத்துல இருக்காங்க காலையில எந்திரிச்சு பாக்கும்போது.
5: காய்கறி எல்லாம் வெட்டி கொடு அப்படின்னு ஒன்னா அடுக்கடுக்க அவங்க கிட்ட வேலைய வேண்டியவேன்.
0: நீங்க என்ன பண்ணுவீங்க?
5: நீங்க
0: உங்கள மாதிரியே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து மாமியார் வேலை பாக்குறீங்க. மாமியார் மாதிரியே அத பண்ணு இத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ற இடத்துல நல்ல மாமியார். சரிமா சரிமா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வாழ்க வளத்துடன், கேவி ஜெயசீலன், குளமாட்டப்பட்டிமா.

0: வாழ்க வளத்துடன் சொல்லுங்க சார்.
1: பால் வியாபாரம் பண்றோமா.
0: ஓகே.
1: அவர் எல்லா வேலைக்கும் பயன்படுத்துவேன். பால் கேன் கழுவுறதுக்கு பயன்படுத்துவேன், பால் அளந்து ஊட்டுறதுக்கு பயன்படுத்துவேன்.
0: நம்ம மாதிரியே ஒருத்தர் இருந்தாலும் அந்த காசு விஷயத்துல நம்ப கூடாது அப்படித்தானே.
2: எனக்கு ரெஸ்ட்.
3: ஆமா, ஐயோ, அது மாதிரி ஒரு நாள் வரட்டுமே, உங்க வாய் பலிக்கட்டுமே.
2: நிறைய பேர் இது ஆசையில இருக்கும் இங்க போல இருக்கே.
3: ஜாலியா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த கனவு நினைவானால் ஜாலியா இருக்கும்.
2: ஓகே, உங்க ஆசை நிறைவேறட்டும். நன்றி.
3: நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாட்டுக்கு அப்புறமா. என்ன பாட்டு வருது அப்படின்னு தானே கேட்குறீங்க. தங்கமோகன் படத்துலேருந்து அடுக்கு மல்லிகை அப்படிங்கிற பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் மண்டேசன் ஜானகியோட வயசில், வாலியோட வரிகளில் இளையராஜோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இந்த ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 4:33 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா, ஃபன் பண்ணலாமால வந்து தொடர்ந்து நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம் ரெயின்போ, யார் பேசுறீங்க?
1: மேடம் பாட்டுல அருமையா இருக்கு மேடம்.
0: நன்றி சார், நன்றி சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: நான் என்ன பண்ணுவேன் மேடம்னா, அந்த மாதிரி ஆளு இருந்தாங்கன்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வேலையை வாங்கிக்கிட்டு நானும் கூட செய்வேன் மேடம் வேலை.
0: ஓகே, நீங்க சேர்ந்து கூட செய்வீங்க?
1: ஆமா மேடம்.
0: ஓகே சார், வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க வீட்டு வேலையை தவிர?
1: கிடைக்கிறீங்க
0: நன்றி
1: சார். அருமையா மேடம், கோடான கோடி நன்றி மேடம் உங்களுக்கு.
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: திருமூர்வாயில நர்சன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க பாஸ்கரன்.
3: அதாவது என்ன மாதிரியே
0: இருந்தாருன்னா,
3: ஒரே ஆள போல 7 பேர் சொல்றாங்க, இன்னும் 6 பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல.
0: அந்த 6 பேர் எங்கேயாச்சும் இருக்க தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல இந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஒருத்தரை சொல்லுங்க.
3: ஒருத்தர் அதான் அந்த 6 பேரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா, இந்த நவராத்திரில 9 சிவாஜி இருப்பாங்கல்ல,
0: அந்த
3: மாதிரி 2 பேர் வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட வேண்டியதான்.
0: போட்டோ எடுத்துக்க வேண்டியதான். நீங்க வந்து 2 பேர் வச்சு எடுத்து அதை வந்து காப்பி பண்ணி எடிட் பண்ணிக்கலாமே.
3: ஓ,
0: அப்ப தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, நீங்க போட்டோ காப்பி பேஸ்ட் பண்றது கஷ்டம். ஓகே சார், ஓகே, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க, இங்க இருந்து?
4: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க.
4: என் மனசாச்சி நானு கால் மேல கால் போட்டு 10 நிற்பேன், எல்லாம் ஒரு வேலை தான் சொல்லுவோம். பால் வகையில போய் காப்பி போடுறா,
0: அப்புறம்
4: அப்புறம் வந்து என் மனைவி துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்கடா, துணிய தோயிடா போய்.
0: ஓ, நல்ல விஷயம்.
4: நீ கோச்சு கூடாது, என் மனசாட்சி நீ தானே, எல்லாரும் செய்திருப்போ ஒரு நாளையும் பார்த்தா.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க, அதுக்காகவே தனி கிளாப் உங்களுக்கு.

0: துணி துவைச்சு வச்சுட்டு போனான்னு சொல்லுங்க மேடம்.
1: சூப்பர் சார், சூப்பர்.
0: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
2: சாந்தி ஜெயராமன், வேலைக்கு இருந்து பேசுறேம்மா.
1: ஆ சொல்லுங்க மேம்.
2: எனக்கு கூட என்ன மாதிரி ஆள் இருந்தாலும் ஹெல்ப்பு வச்சுக்குவோம்மா, வீட்டுல ஹெல்ப்பு வச்சுக்குவேன்.
1: என்னென்ன ஹெல்ப்புக்கெல்லாம் வச்சுப்பீங்க?
2: வீட்டுல எனக்கு அதான் காய்கறி கட் பண்ணி கொடுக்குற மாதிரி, நான் என்ன வேலை செய்யணுமோ அதுல எனக்கு ஒரு பாதி ஹெல்ப் கொடுத்துருக்கேன்.
1: ஓகே ஓகே, பாதி பாதியா பிரிச்சுப்பீங்க.
2: ஆமா.
1: நன்றி நன்றி நன்றி.
3: கட்படியில் இருந்து சந்திரசேகர்
1: இருக்கீங்க? மகிழ்ச்சியா
3: உற்சாகமா இருக்கிறேன்.
1: உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா இருங்க, சொல்லுங்க சார்.
3: எஸ் என் மாதிரி ஒரு பக்கத்துல ஆள் படிச்சிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க
1: அப்படின்னு,
3: நம்மதான் மற்றவங்க அழகு இல்ல அப்படின்ட்டு பாராட்ட மாட்டேங்கிறாங்க, நம்மளாவது நம்மள மாதிரி இருக்கிறவரை பாராட்டுவோமே அப்படின்ட்டு அவரை ஒரு உற்சாகப்படுத்தி அவரை வந்து வாப்பா என்னோட வேலையெல்லாம் நீ கொஞ்சம் செய்யணும், என்னென்ன வேலை காலையில இருந்தா சாயங்காலம் இருக்கோ அத்தனை அவரை மாங்கோ மாங்கு மாங்கு மாங்கு வேலை செய்ய விட்டு அவருக்கு ஒரு நல்ல சோறு போட்டு அவரை நம்ம கூட வச்சுட்டு இன்னும் இப்ப போகாத ஒரு நாலு நாளைக்கு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு விடாம அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். பேசிக்கா நமக்கு ஒரு நாள் ரெஸ்ட். அதே மாதிரி நம்ம மேல புறணி பேசினவங்க நம்ம மேல இருப்பாங்கல்ல, காண்டா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே போய் நிச்சயமா தைரியமா ஹேண்டில் பண்ணிட்டு வானா, அவங்கள பத்தின சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்கள சாதுரியமா எப்படி ஹேண்டில் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். சோ பேசிக்கா என்னுடைய எல்லா நல்ல
1: ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டுருக்காங்க, செம்ம ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, திருமூர்த்தி படத்துலேருந்து செங்குருவி செங்குருவி அப்படிங்கிற பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி சேர்ந்து பாடின பாட்டு. வாலியோட வரிகளில் தேவோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 4:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம பேசிட்டு இருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் நம்மளை மாதிரியே ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு என்னெல்லாம் வேலை வாங்குவோம், இல்லை என்னெல்லாம் பண்ணிப்போம், எப்படிலாம் யூஸ் பண்ணிப்போங்கிறது தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க, எங்கேன்னு சார்?
1: வேதாரண்யம்பட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது என்ன போலயே நான் என்னுடைய படுக்கைக்கு பக்கத்துல இருந்தாங்கன்னா, முதல்ல நான் என்ன சொல்றேன், தம்பி இந்த செல் எடுத்து சார்ஜ் போட்டு விடுப்பா அப்படிம்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பெட்டெல்லாம் சுத்தி வச்சிருப்பா அப்படிம்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு என்னென்ன சின்ன சின்ன வேலைகளோ அதை மட்டும் செஞ்சுட்டு அவங்களை வந்து கஷ்டப்படுத்தாம

0: கூடவே வச்சிருப்பேன் மேடம்.
1: கூடவே வச்சிருப்பீங்க. காலையில எந்திரிச்சதுலேருந்து அந்த செல்லுக்கு சார்ஜர் போடு, பாய சுருட்டு இப்படிலாம் வேலை வாங்கிட்டு கூடவே வந்து கஷ்டப்படுதாம வச்சிருப்பேன் சொல்றீங்க. ஓகே சார்,
0: இந்த சின்ன வேலை தான் செய்ய சொல்லுவேன், பாக்கி ஒண்ணு பெரிய வேலையெல்லாம் செய்ய சொல்ல மாட்டேன்.
1: பெரிய வேலை செய்ய சொல்ல மாட்டீங்க, நீங்களே பண்ணிப்பீங்களா?
0: என்ன மேடம்,
1: நீங்களே பண்ணிப்பீங்களான்னு கேட்டேன்.
0: எல்லா வேலையும் நானே பாத்துக்குவேன், அவரை பக்கத்துல சும்மா துணைக்காக வச்சிருப்பேன், அவ்வளவுதான்.
1: ஓகே சார், நன்றி நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க, எங்க இருந்து? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா. உங்க பக்கத்துல உங்களை மாதிரியே ஒருத்தங்க இருக்காங்கன்னா உங்களை என்னெல்லாம் வேலை வாங்குவீங்கன்னு கேட்டேன்.
2: பக்கத்துல என்ன மாதிரி வேலை வாங்குவீங்களா?
1: உங்களை மாதிரியே ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
2: ஆமா.
1: இப்ப என்னெல்லாம் வேலை வாங்குவீங்க?
2: ரொம்ப கஷ்டமான வேலை வாங்க மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரி அவங்க பாவம், கம்மியா வேலை வாங்கிட்டு கம்மியா என்ன காட்டிலேயே கூட்டிட்டு கம்மியா வச்சுட்டு சந்தோஷமா வச்சு பண்ணி கண்ணே. நானு
1: சரி கண்ணே, நன்றி
2: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க, இங்க இருந்து?
3: வணக்கம்மா, சென்னை ஏழுக்குனர் தேவா பேசுறேன்.
1: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு.
3: ஐயோ, அந்த மாதிரி ஆள் தான் தேடுறேன்.
1: எதுக்கு சார்?
3: என்னன்னா, கடையில வேலை ஜாஸ்தியா இருக்கு, அதனால அவர ஆக்டிவிட்டி மாதிரி அவரை போட்டு விட்டு, அவருக்கு வேலை தெரியுமான்னு கேட்பேன். என் வேலை தெரியுமான்னு தெரியும்னு, அதனால அவரை போட்டு விட்டு நான் வெளியே எஸ்கேப் ஆயிடுவேன்.
1: தெரியும்ன்றாருன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. சரி,
3: அஞ்சு நாள் இருக்கு, நான் ஃப்ரீயா இருப்பேன்ல.
1: ஃப்ரீயா இருப்பீங்க, வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? வேற
3: என்னெல்லாம்? நான் அவர் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா என்ன மாதிரியே இருக்காருல்ல.
1: ஆஹா, தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாட்டு ஒண்ணு வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, சூரியன் படத்திலிருந்து 18 வயது அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி அவங்களோட வயசுல, வாலியோட வரிகள் தேவாவோட இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேரம் 4:54 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா, ஃபன் பண்ணலாமா, ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்மள மாதிரியே ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இருந்தால் என்னெல்லாம் வேலை வாங்குவீங்க அப்படின்ட்டு நிகழ்ச்சியில் வந்து நிறைவு காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், உங்களை மாதிரியே ஒருத்தர் உங்க பக்கத்துல இருக்காரு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார்.
1: அது எனக்கு பைக் ஓட்ட தெரியாதுமா, அதனால அவர் இருந்தா கொஞ்சம் லீவ்ல இருக்க பேசி சொல்லி பார்த்தோம்.
0: ஓ, பைக் ஓட்டுறதுக்கு அவரை யூஸ் பண்ணிப்பீங்க?
1: ஆமாங்க, டிரைவரா இருக்கவங்க.
0: வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பீங்க?
1: வேற வீட்டு வேலை, இன்ஜினியர் வாக்கிறதுக்கு.
0: ஓகே சார், சூப்பர் சார்.
1: வாஷிங் மிஷின் இருக்கு இருந்தாலும் சமயத்துல பொய்சத்துலயும் துவைக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கோம்ல, முன்னாடி நண்பர் சொன்ன மாதிரி.
0: ஓ, சூப்பர் சூப்பர். அப்போ நிறைய பேர் ஒய்ஃபுக்கு ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, சந்தோஷம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக,
0: ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயம் சார். நன்றி சார், நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: ஸோ நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேரங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய பேர் வந்து இன்னொருத்தங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்கள மாதிரியே இன்னொருத்தங்க வேணும் அப்படி எங்கடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, இன்னும் நேயர்கள் வந்து லைனில் இருக்காங்க, இதனால் அட்டன் பண்ணுறதுன்னு ஆசை தான். பட் இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம வந்து வேறு விஷயங்களை பற்றி பேசலாம், நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல் கீதம் படத்துலேருந்து சொக்கனுக்கு வாட்ச சுந்தரி அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகியோட வாய்ஸில், வாலியோட லிரிக்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி அதிபர் திரு சர்ஜியோ மேட்டரல்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவேக அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா ஜோயா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே விமல்குமார். நேர்களே, ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நிச்சயமாக வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு டாபிக், அந்த டாபிக் ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து பதில் சொல்ல போகிறீங்க. காலர்ஸ் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் வந்து 2986-00-38, இன்னொரு நம்பர் 2952-0554, இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். டாபிக் என்னென்னா, எனக்குள்ளே இப்படியா அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்களே, உங்களுக்குள்ளே ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், உங்களுக்குள்ளே ஒரு தனித்துவமான விஷயம். வீட்டில் சொல்லுவாங்க, நீயாப்பா இப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சில அற்புதமான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. அதாவது வேலை நிமித்தமாக இருக்கலாம், குணாதிசயம் நிமித்தமாக இருக்கலாம், இல்லை சில விஷயம் வித்தக்காரன்ப்பா இவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான் இன்றைக்கி ரெயின்போ மேடையில் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நிகழ்ச்சியில் முதல் காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க விவிஎஸ் கண்ணன்.
2: அதாவது என்ன செய்வாங்க அவங்க எல்லாமே, என்ன செய்வாங்க அதிகமா செலவு பண்ணி பயிர் விவசாயம் பண்ணுவாங்க. நான் சிம்பிளா சோளம் கம்பு எள்ளு இந்த மாதிரி இது பண்ணிட்டு நான் வந்து ஒரு பத்து சம்பாதிச்சிருவேன்.
1: சிம்பிளா எல்லாரும் ஒரு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கும் போது நீங்க ஈஸியா ஸ்மார்ட் வொர்க் பண்ணி ஜெயிச்சிருவீங்களா?
2: ஆமா, அவங்க வந்து நெல்லு இந்த மாதிரி வேர்க்கடல கல்ல அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இருப்பாங்க. உணவுல செலவு போகணும், ஒரு வாட்டி வரா கூட போயிடுவாங்க.
1: ஓகே ஓகே, இது உங்க ஸ்பெஷல்.
2: ஆமா, இதை வந்து நான் சிம்பிளா எடுத்துட்டு சிம்பிளா போயிருவேனா, வரது போட்டுதான் பாருங்க, எடுத்து காசு வாங்கி போயிட்டு இருக்கா சொல்லுவாங்க.
1: நன்றி நன்றி விவிஎஸ் கண்ணன்.
2: நன்றி நன்றி.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்
3: சார், நான் கார்த்திக் பேசுமாம்பலம்.
1: சொல்லுங்க கார்த்திக், உங்களோட தனித்துவம் என்ன?
3: சார், நான் வந்து பிளைண்ட், எனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது.
1: ஓ,
3: ஆனாலும் நான் எல்லாவையும் நானே பாத்துக்கிறேன் சார். எல்லாம் வியங்குறேன், என்ன கண்ணு தெரியலையே, ஆனா எல்லாவரையும் பாக்குறியே சொல்லி எல்லாம் வியக்கிறான் சார். என்ன பாக்கு
1: அந்த மாதிரி ஒரு சில வேலைகள் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
3: எங்க வீட்டுல வந்து நானே மாடியில போய் துணி காய்க்கிறேன்
1: சார்.
3: மூடிக்கிட்டேன், கண்ணு மூடிட்டே போறோம்.
1: ஸ்டெப்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா?
3: ஆமா, டெய்லி போறதால அந்த இடம் தெரியும். அப்புறம் கீழே போய் பால், கீழே எங்க வீடு மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் தான் பால் போடுவாங்க. நான் தான் போய் டெய்லி காலை போய் பால் எடுத்துட்டு வருவேன். ஸோ அது வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், எங்க வீட்டு வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே சூப்பர். மழை நேரத்துல எல்லாம் எப்படி உங்களுக்கு தண்ணி இருக்கும் போது எப்படி அதை மூவ் பண்ணுவீங்க?
3: தண்ணினா
1: மழை நேரத்துல தண்ணி தேங்கி இருக்குது, இல்ல படியில தண்ணி அதிகமா இருக்குது வழுக்கிறாம அந்த மாதிரி?
3: கால் வச்சு பார்ப்பேன், கால் வச்சு பார்த்தா தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சிடும், அங்க நான் பொறுமையா போவேன்.
1: கிரேட், சூப்பர் கார்த்திக், சூப்பர் இன்ஸ்பிரேஷனல்.
3: தேங்க் யூ சார்.
1: நன்றி. ஓகே, அடுத்து ஒரு காலர் வந்த வேகத்துல போனதுனால நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில, வைரமுத்து வரிகள்ல, ஜீன்ஸ் படத்துல இருந்து பாடல்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஷோவில் வந்து டாபிக். நிறைய காலர்ஸ் வர்றாங்க, நீங்களும் கால் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986-0038 இந்த நம்பர் கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். வணக்கம். வந்த வேகத்தில் அதிரடி பேட்ஸ்மேன் மாதிரி ஒரு தற்பை

0: இருக்கிறாங்க. அடுத்ததா வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்பு சுப்பிரமணியன்.
0: ஜோசப்
1: சிவசுப்பிரமணியன் சார்.
0: ஜோசப்பே இல்ல, சிவசுப்பிரமணியன் தான்.
1: ஆமா சார்.
0: ஓகே, அட்ரஸ் நிறைய போனதுனால தண்ணீரிடுச்சு பிரெயின் எனக்கு. ஓகே, சிவசுப்பிரமணியன்
1: சொல்லுங்க சார்.
0: குத்து மதிப்பா குத்தாலம் பக்கத்துல இருந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கலாமா?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம்.
0: அங்க ஒரு குத்தாலம் இருக்கா?
1: மயிலாடுதுறை இருக்குல்ல?
0: ஆமா,
1: இந்த கும்பகோணம் பக்கத்துல மயிலாடுதுறை.
0: ஆமா ஆமா ஆமா,
1: திருநெல்வேலி மயிலாடுதுறை குத்தாலம் சிதம்பரம் சீர்காழி.
0: ரைட், அந்த குத்தாலம் இந்த பக்கம் தென்காசி அந்த பக்கம் போகல குத்தாலம்.
1: அது தென்காசி குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் இது.
0: ரைட், ஓகே. மயிலாடுதுறை சிவசுப்பிரமணியன், உங்களுடைய தனித்துவம் என்ன?
1: என்னது தனித்துவம்னா எல்லாம் சிந்திச்சு செயல்படுவது.
0: எப்படி? ஒரு உதாரணம், ஒரு செயல் சொல்லுங்க.
1: இப்ப நான் ரொம்ப நாளா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சிந்தனை வந்தது, சரி நம்ம வந்து திரை கடல் முடியும் திருவியம் தேடுங்கிற மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னா ஒரு யோசனையில இருந்தேன். அது மாதிரி நம்ம என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்தாரு, அவரு எனக்கு விசா எடுத்து அனுப்புனாரு. நாங்க போய் துபாயில ஒரு ஆர்பர்ல டாலியா வேலை செஞ்சேன். இப்ப கொஞ்சம் நல்லபடியா இருக்கேன். அது எதாவது இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுவோம். நான் திடீர்னு ஒரு காரியத்துல இறங்க மாட்டேன்.
0: ஓகே, ஒரு ஐடியா பண்ணி அந்த ஐடியா மூலமா லைஃப்ல சூப்பரா இருக்கீங்க.
1: ஆமா ஐயா,
0: நன்றி நன்றி சிவசுப்பிரமணியன்.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அடுத்த காலர் வணக்கம்.
2: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க
2: சார்.
0: சொல்லுங்க சார், பேருக்காக காத்திருக்கேன்
2: சார். கண் பார்வை இல்லாதவரு.
0: ஆமா
2: சார், அவங்களாம் பாவம் சார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார்.
0: அவங்க திறமைசாலிகள்,
2: ரொம்ப ஹெல்ப்படும் சார் அவங்களுக்கு.
0: வெரி குட். உங்களுடைய தனித்துவம் சொல்லுங்க
2: சார். நான் தனித்துவம்னாக்கா என் வேலையை நானும் செய்வேன், எங்க வீட்டுல பாதி வேலையை நான் செய்வேன் சார்.
0: பெயர் சொல்லிருங்க
2: சார்.
0: உங்க பெயர் சொல்லிருங்க.
2: அடையாளமட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார்.
0: ஆசீர்வாதம், ஓகே
2: ராஜேஸ்வரி. நண்பர் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.
0: நன்றி. நேர்களே, தொடர்ந்து நிறைய காலர்ஸ்ட்டு நம்ம பேச போகிறோம். ஒரு பாடல் கேட்டு பேசலாம். உயிரே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஐந்து மணி 21 நிமிடங்களில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களின் தனித்துவம் என்ன? எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட தனித்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு கூட்டத்தில் உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். நிறைய காலர்ஸ் வராங்க. நீங்கள் நியூ காலர்ஸ் கால் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044 இணைப்பு என்னோட 2986-00038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இப்போ ஒரு நேயர், வணக்கம். கலா சொல்லுங்க. சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
3: இது
2: எல்லாமே வந்து எல்லாரும் செய்யக்கூடிய செயல் தானே, உங்களோட தனித்துவம்னு ஒண்ணு சொல்லுங்க.

0: அதுவும் கரால் தான் அங்க நம்ம துணிப்பேனா அங்க ஆசிரியா இருந்தது இந்த கொஞ்சம் வேலை எடுத்து செய்யலாம் அம்மா கரால் தான்.
1: ஓகே சூப்பர், நன்றி கலா. வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
2: மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சொல்லுங்க.
2: அதாவது நானும் என் ஃப்ரெண்டு அவருக்கு கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் மூத்தவர் அவரு. அவரும் நானும் திருவண்ணாமலை போனோம். ராத்திரியா ஆயிடுச்சு, ராத்திரியா ஆயிடுச்சு. திருவேளம் வந்துட்டு ஒரு 11 மணிக்கு போனோம், 2 மணிக்கெல்லாம் முகப்புக்கு வந்துட்டோம். வந்துட்டு நான் சொன்னேன், நம்ம ஒரு இடத்துல இருந்து அங்க நடந்து வந்தோம்ல, அங்க ஒரு இடத்துல கூலியா இருந்துச்சு, அங்க போய் நல்லா கட்டா கட்டா இருந்தா அதுல உட்காந்துட்டு விடிய விடிய உட்காந்துட்டு அப்புறமா முதல் வந்து குளிச்சுட்டு முதல் பூஜை பார்த்துட்டு போலாம்னு அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க போலான்ட்டு போயிட்டே இருந்த பாருங்க, அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டா வேற திசையில போறாரு. எனக்கு பார்வை கிடையாது, நான் சொல்றேன் என்ன, நீங்க போற பாதை சரியில்லை, நம்ம வந்த பாதை இது கிடையாது. நான் வந்த பாதையில வந்து நல்லா ஒரு இதா இருந்துச்சு, இங்க என்ன கரண்ட் கூட்டா இருக்கு, நீங்க போறது சரியான பாதை இல்லைன்னு சொன்ன பாருங்க, அவர் நல்லா வெளிச்சத்துல பாத்துட்டு அம்மா மனோகர் இந்த இடத்துல இந்த இதெல்லாம் கிடையாது, நம்ம வரும்போது நான் கவனிக்காம உங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மறுபடியும் வந்து பார்த்தாக்கா நாங்க வந்த பாதை வேற போற பாதை வேற அப்படி. அப்புறமா திரும்ப வந்துட்டோம், வந்துட்டு அப்புறமா வந்து அவர் சொன்னாரு எல்லாருக்கும் என் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் சொன்னாரு, இவர் மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ண ஃபீல் பண்ணாரு. ஆனா வந்து கண்ணு தெரியாம இருந்தாலும் இவ்வளவு அறிவோட இவர் சொன்னாரு பாருங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு சார். அதான் எனக்கு அது வந்து என்னையே சொல்லுவார், என்ன அடிக்கடி பாராட்டிட்டே இருப்பார்.
1: சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாம்பே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 5:30 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். உங்களோட தனித்துவம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து கேள்வியாக கேட்டிருக்கேன். நார்மலான விஷயங்களை தனித்துவமாக சொல்லாதீங்க. தனித்துவம் அப்படிங்கிறதுனா கிரிக்கெட் எவ்வளவோ பிளேயர்ஸ் ஆடிட்டே இருக்கிறாங்க, பட் வந்து சூரியவன்ஷி வைபவ்ட்ட ஒரு தனித்துவம் இருக்குல்ல, ஹிட்டர் அடிச்சா பறக்குது பாலு அப்படின்ட்டுன்னு ஒவ்வொரு பிளேயர்ட்டையும். டென்னிஸில் எத்தனையோ ஜாம்பவான்கள், எத்தனையோ பிளேயர்ஸ் இருந்தாலும் இப்போது ஜோகோவிச் அவரோட பிளே வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. செஸ் எத்தனையோ பேர் ஆடிட்டு இருந்தாலும் கார்ல்சன், விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களோட கேமை வந்து எப்படி அண்ணாந்து பார்த்தோம். அந்த மாதிரி தனித்துவம்னு ஒன்று இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கிட்டையும், அது ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், ஆர்ட்டில் இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற தனித்துவமாக நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த ஸ்பெஷல் தான் நான் கேட்டுக்கிறேன். இனிப்பில் நீங்களும் இணைஞ்சு பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இப்போ வர்ற காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.

0: ரமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன்
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நாளாச்சு சார் உங்கள்கிட்ட பேசி, இன்னைக்கு தான் சார் பேசுறேன், மகிழ்ச்சியா இருக்குது.
1: சூப்பர், எனக்கும் மகிழ்ச்சி. சொல்லுங்க.
0: சொல்லுங்க சார்.
1: சொல்லவா, உங்களோட தனித்துவம் என்ன அப்படிங்கறது தான் டாபிக் 5 மணிலிருந்து கேட்டுட்டு இருக்கேன் எல்லார்ட்டும். சரி, ஓகே. உங்களோட தனித்துவம்
0: என்ன? என்ன
1: வேலை பாக்குறீங்க? சூப்பர், வாழ்த்துக்கள் முருகன்.
0: நன்றி சார், நன்றி.
1: அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்திலிருந்து. மாலை வணக்கம்.
1: கவி சுந்தரமூர்த்தி சொல்லுங்க. மாலை வணக்கம்.
2: எனக்கு வந்து அப்பா பொதுவே சிறு வயதுலேருந்து சில குணங்கள் இருக்கு வந்தது, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தொடர்ந்து வருது. அது எதனால் தெரியல, எரிஜிட்டியா என்னன்னு தெரியல எனக்கு. மற்றவருக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லிங்கன்னா உடனே நான் குடிச்சு ஓடுறோம். இன்னைக்கு உடனே போயிட்டு இருப்பேன் நான். வயதானவர்ல பாத்தீங்கன்னா அந்த ரோடு வழியா குளத்துல வரும்போது அவங்களை கை பிடிச்சி எத்தாந்து இந்த பக்கம் விட்டுடுவேன். இன்னைக்கு நடந்துக்கு பசின்னு சொன்னா என்னால முடிஞ்சதை கொடுத்துடுவேன். கடைசியா வந்து இதுவரைக்கும் நான் யாரு கிட்ட ஒரு ரூபா கூட கடன், 45 வருடம் அவங்க திருமணம் ஆகி எனக்கு ஒரு ரூபா கூட கடன் வாங்கினதே கிடையாது. எளிமையை பிடிக்கும், ஆடம்பரம் பிடிக்காது. கடைசியா ஒன்னே ஒண்ணு, கவிதைகளை 18 வயசுலேருந்து 50 வருஷமா எழுதினே வரணும். இப்ப கூட சார் நீங்க டாபிக் சொன்னீங்கன்னா மெட்டு போட்டு பாட்டு எழுதி கொடுத்துடணும்னு கவிதைகள்.
1: வெரி குட்.
2: அப்படியே இருக்காது பண்ணுங்க. எந்த மெட்டு சொன்னீங்கன்னா நானே மெட்டு போட்டு பாடல எழுதுவேன், கவிதை எழுதுவேன்.
1: சூப்பர், வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி,
1: நன்றி. நேர்களே, தொடர்ந்து நிறைய காலர்ஸ்ட்ட பேச போறோம். இப்ப பாடல் கேட்டு வந்துடலாம். பைசன் திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையில பாடல்.

நிவாஸ் கே பிரசன்னா இசையில் மாரி செல்வராஜ் வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னா பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 5 மணி 40 நிமிஷம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி ஷோவில் வந்து டாபிக் உங்களோட தனித்துவம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் தான் கேட்டிருந்தோம். தனித்துவம் அப்படிங்கிறது எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாலும் வாலி அவர்களோட பாட்டு, வைரமுத்து அவர்களோட பாட்டு, கண்ணதாசன் அவர்களோட பாட்டு அப்படின்னா ஒரு தனித்துவம் இருக்குல்ல. நிறைய கவிஞர்கள் போட்டி நிறைய, ஆனால் அவங்களோடது காலத்துக்கும் நிற்குது. அந்த மாதிரி எல்லாரும் செய்கிற செயல், பட் உங்கள்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்கும்ல, அந்த தனித்துவம் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு டாபிக். வர காலர்ட்ட பேசிரலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: சந்திரசேகர் நலமா இருக்கேன், சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கு கேள்வி இன்னொரு கா சொல்லுங்க ஐயா.
0: உங்களோட தனித்துவம்?
1: என்னுடைய அந்த பேச்சு அப்படிங்கறது என்னுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, நிறைய செந்தமிழ்ல நிறையதையே கலந்து பேசுற அப்படின்ட்டு. அதே மாதிரி அதிகமான அந்த ஆங்கில கலப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய பேச்சுலயும் இருக்கவே இருக்காது. என்னுடைய அந்த பேச்சு அப்படிங்கறது ஒரு தனி

0: அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு அந்த ஆலோசனை சொல்றது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தா அதுலயும் தனித்துவம் இருக்கும். இது ரெண்டும் தான் என்னுடைய தனித்துவம்னு ஃபீல் பண்றேன்.
1: அப்படி ப்ராப்ளம்ல நீங்க கொடுத்த ஐடியா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சொல்லுங்க.
0: அது மாதிரி ஒரு கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய நண்பருக்கு வந்து அந்த பொருளாதாரம் அதுல வந்து முதலீடு எப்படி செய்யணும் அப்படின்னு சரியா தெரியல. அதனால அவனுக்கு ஆலோசனை கொடுத்த கொஞ்சம் பிக்ஸட் டெபாசிட்ட போடு, கொஞ்சம் தங்கத்துல போடு, அப்புறமா கொஞ்சம் வந்து நிலத்துல போடு அப்படின்ட்டு. எனவே அவனுடைய அந்த பங்கு சந்தை கூட சிலது இதை தெரிவு செய்யலாமா, இன்னொன்னு தெரிவு செய்யலாமா,
1: எவ்வளவு தங்கம் வச்சிருக்கீங்க
0: கூட நான் சொன்னேன். இது பண்ண அது பண்ண.
1: சந்திரசேகர், எவ்வளவு தங்கம் வச்சிருக்கீங்க? சந்திரசேகமே தங்கம் தான்
0: அப்படி
1: சொல்லுவோம். நன்றி, தேங்க்யூ. அடுத்த காலர் வணக்கம். ஓகே, வந்த வேகத்துல ஒரு ஹிட்டர் கிளம்பி இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல், கர்ணன் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில, யுகபாரதி வரிகள்ல தேவா, ரீதா ஆந்தனி தாசன் மற்றும் சந்தோஷ் நாராயணன் மூன்று பேரும் சேர்ந்து பாடிய பாடல்.

கருப்பந்தோரம் மண்ணை எடுத்து கர வீடு கட்டிக்கிட்டோம், நாய்

0: 5:47 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். உங்களுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஷோவில் டாபிக். நிறைய காலர்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444 இந்த இணைப்பு என்னோட 2986-0038 இந்த நம்பர் கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்
1: சார். ஃபர்ஸ்ட் வாடி உங்ககிட்ட பேசுறேன் சார். வாய்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க.
1: எனக்கு தனித்து வேணா ஹெல்ப் பண்ணுவேன் சார். எல்லாருக்கும் யாருக்கும் பணம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அது எனக்கு அப்பையில இருந்து ஒரு 18 வயசுல இருந்து பழக்கமாயிடுச்சு சார்.
0: 18 வயசுல இருந்து இதை பண்றீங்க?
1: ஆமா சார். அது இல்லாத வேற ரெகுலரா இப்ப 12 வருஷமா நைட் ஷிஃப்ட் பாக்குறேன். நைட் ஷிஃப்ட் பார்க்க பகல் ஷிஃப்ட் பாப்பேன் சார். எனக்கு நைட் ரெகுலரா வேலைக்கு போவா, லீவே போட மாட்டேன். அது எனக்கு ஒரு தனித்துவம் சார். அது
0: வெரி குட். நன்றி சார்.
1: தேங்க்யூ சார். வாய்ஸ் சூப்பரா இருக்கு சார் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
2: வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க உங்களுடைய.
2: நான் திருவாரூர் மாவட்டம் செந்தில் கண்ணன் பேரலாம் சார். பேரலாம் சார்.
0: சொல்லுங்க. செந்தில் கண்ணன்.
2: ஆமா சார்.
0: சொல்லுங்க.
2: எந்த வேலையை பார்த்தாலும் அப்படியே செஞ்சிருவோம் சார். நாங்க கடை வச்சிருக்கோம் சார்.
0: என்ன கடை?
2: மளிகை கடை வச்சிருக்கோம் சார்.
0: ஓகே.
2: இந்த கணக்கெல்லாம் கால்குலேட்டர் போட்டு போட மாட்டோம் சார். மன கணக்கு படி போடுவோம் சார்.
0: மேக்ஸ்ல கில்லியா நீங்க?
2: ஆமா சார். மேக்ஸ்ல 198 வாங்குறாரு சார். படிச்சிடலாம். நல்லா படிக்கிறாரு சார். நான் ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த மாதிரி எங்கெல்லாம் ஒண்ணுல வருவோம் சார்.
0: எவ்வளவு வரைக்கும் கணக்கு ஈஸியா போட்டுருவீங்க? எந்த அமௌண்ட் வரைக்கும்?
2: எல்லா கணக்கும் வாங்கி கணக்காக கூட்டிடுவோம் ஓரளவு. ஆனா இப்ப கொஞ்சம் நாளாவது கால்குலேட்டர் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஏதாவது வாயாலே கூட்டுவோம் சார். இப்ப நீங்க ஒரு 10 நம்பர் சொன்னீங்கன்னா
0: கூட கூட்டுவோம்
2: சார். ஓ அப்படியா? ஆமா
0: சார். வெரி குட். வாழ்த்துக்கள் செந்தில் கண்ணன்.
2: நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார்.
0: நன்றி. நேர்களே, இன்னும் நிறைய காலர்ஸ்ட்டை நம்ம பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததா கத்தி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில பாடல்.
3: Feel like I'm falling. Falling hard. Oh my God.

0: அனிருத் ரவிச்சந்தர் இசையில யுகபாரதியின் வரிகளில் அனிருத் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:55. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கொண்டோம். உங்களோட தனித்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? லாஸ்டா ஒரு ரெண்டு காலர்கிட்ட பேசிட்டு ஷோ வைண்ட் அப் பண்ண போறோம். வர்ற லக்கி காலர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிற வளர்ச்சி செய்யும் சென்னை ரெயின்போ பண்பலையும் அன்பு அறிவிப்பாளர் வழங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொக்கலிங்கம், சொல்லுங்க உங்களோட தனித்துவம்.
1: என்னோட தினம் கவிதை எழுதுவேன். அது ஒரு சின்ன கவிதை.
0: சொல்லுங்க.
1: எதற்கும் தடை இல்லை, எதற்கும் தடை இல்லை, ஆம் எதற்கும் தடை இல்லை. நல்ல நண்பர்கள் இருக்கும்போது நட்பு கொள்ள தடை இல்லை, அன்பானவர்கள் இருக்கும்போது பிரியங்குள்ள தடை இல்லை, வயதானவர்கள் இருக்கும்போது அனுபவ அறிவை பெற தடை இல்லை, மன உறுதி இருக்கும்போது நாம் மலையேற தடை இல்லை, முயற்சி இருக்கும்போது உழைக்க தடை இல்லை, உயர்வனை நாம் பெற்றிட உண்மை பேச தடை இல்லை. நல்ல நிகழ்ச்சிகளை நம் ரெயின்போ சென்னை ரெயின்போ எஃப்எம் தரும்போது நேயர்களான நாம் என்றும் கேட்க தடை இல்லை.
0: நன்றி. சூப்பர். நன்றி சொக்கலிங்கம்.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: மேனாம்பேடு ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட்ல இருந்து ரகுராமன்.
0: ரகுராமன், சுருக்கமா சொல்லுங்க உங்களுடைய தனித்துவம் என்ன?
2: கவனிச்சு பேசுவேன், ரொம்ப பேச்ச குறைச்ச

0: கேட்டு கவனிச்சு ரொம்ப கவனிச்சு பேசுறேன். வேற ஒண்ணு
1: ரொம்ப நல்லது அது, ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது அது. நன்றி நன்றி ரகுராமன்.
0: நன்றி சார். நன்றி சார்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில விவிஎஸ் கண்ணன், கார்த்திக் வெஸ்மாமலத்திலிருந்து சிவசுப்பிரமணியன், ஆசீர்வாதம் கலா, முருகன், கவி சுந்தரமூர்த்தி, சந்திரசேகர், ஆனந்த், செந்தில் கண்ணன், சொக்கலிங்கம் பெங்களூர்லேருந்து, ரகுராமன் எல்லாரும் பேசுனாங்க. அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நாம மீண்டும் 7 மணிக்கு சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவா சர்க்கார் திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: வருல்டு மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசுறு கல்பி பெருல உடன பல்தே.

0: உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நாம மீண்டும் 7 மணிக்கு சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவா சர்க்கார் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: பல்டி பக்கிற டர்ல உடன பல்த்து வருல்டு மொத்தமும் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்த்து.

0: Going out to Steffi, that one was Fire by Alan Walker featuring Jake and Yuki. To Mr. Shrikant, to Mr. Chandru, Mr. Sridhar, to Mr. Khalil Ahmed, and also to Mr. Divakar Shenoy. Thank you for waiting patiently. Your tracks will go on air, but after the news in Tamil. Please stand by for the news in Tamil. This is FM Rainbow 101.4. At 6:40, we'll be back with Drive Time.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க

0: ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லையென்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர்

0: மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடிநாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிர்க்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே விமல்குமார். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன்.

நேர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை இந்த ஷோ 1 ஹவர் 8:00 வரைக்கும் நான் வந்து ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் மின்னலே திரைப்படத்திலிருந்து, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், வாலியின் வரிகளில், ரூப் குமார் ரத்தோட் மற்றும் திப்பு பாடிய பாடல்.

ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மின்னலை படத்தில் வந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:11. நேர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த சாங் சொல்லுங்கள் அப்படின்னு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பேஜில் நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து நிறைய உங்களுக்கு விருப்பமான பாடல்களை லிசனர்ஸ் வந்து கேட்டு ரசிக்கலாம். மயிலை பட்டாபி வந்து திருநாள் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாரு. இதோ ஸ்ரீகாந்த் தேவா இசையில், ஜீவன் மயில் வரிகளில் ரஞ்சித் மற்றும் நமிதா பாடிய பாடல்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனித நேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சினையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர்

0: தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனிவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனி வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்து துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2 சுற்றுக்கு

தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜோர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காளிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: 7:25 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில சாட் வித் பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை தான் எஃப்எம் ரெயின்போ சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன். சமீபத்தில் எல்லாருமே ரொம்ப பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா, சமீபத்தில்னு இல்லை எப்போதுமே வந்து கிரிக்கெட்டாக இருக்கும், அதுலேயும் ஐபிஎல் அப்படின்னா ஒரு தனி ஆர்வம் இருக்கும். ஏன்னா அது T20 மேட்சஸ், ஒன்லி ஒரு 20 ஓவர் தான். ஸோ எவ்வளோ ஹிட்டர்ஸ் எவ்வளோ சிக்ஸர்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல. அதில் ஐபிஎல்ல 9வது சதத்தை கம்ப்ளீட் பண்ண விராட் கோலி வந்து ஒரு அதன் பிறகு அந்த சதத்துக்கு பிறகு இவ்வளோ சாதனைகள் பற்றி அவரை பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், சாதனை படைக்கிறது நல்ல விஷயந்தான், அது வந்து கிரிக்கெட் மேலே எனக்கு இருக்கிற தீராத காதலை காட்டிக்கிட்டே இருக்குது, அது என்னை இன்னும் இயங்க வச்சுக்கிட்டே இருக்குது. களத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முழு அர்ப்பணிப்போட செயல்படுறேன். ஏன்னா இது ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது வரைக்கும் ஒவ்வொரு சூழலையும் சேலஞ்சாக ஏற்றுக்கிட்டு ரசித்து விளையாட விரும்புகிறேன். கடினமான எந்த சூழலையும் எதிர்கொள்ள நான் எப்போதுமே தயாராக இருக்கிறேன். பேட்டோட மிட்டில் பால் படும்போது கிடைக்கிற மகிழ்ச்சியே ஒரு தனி அலாதி, அந்த சந்தோஷம் போதும். எல்லாமே இறைவனோட அருள், அதுக்கு நான் என்றைக்குமே நன்றியோடு இருப்பேன். ஸோ கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும், அதை நான் ரசித்து ஆடுறேன் அந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார். அதுவும் அந்த பேட்டோட மிட்டில் பால் படும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. சில விஷயங்களை நாம் உடனடியாக உணர முடியாது, ஆனால் அது நம்ம லைஃப் லாங் நம்மளுக்கு ஹாப்பினஸை கொடுத்துட்டே இருக்கும். அது ஒவ்வொரு துறையிலையும் அதை சாதிச்சு அந்த அந்த இந்த வேலை இதுதான் இல்லை, இதனோட நேக்கு இதுதான் இல்லை அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு புரிய வரும்போது லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ரசிகர்கள் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்சஸை வந்து எப்போதுமே வந்து விராட் கோலி ஆடிக்கிட்டே இருப்பார். 2011 வேர்ல்டு கப்பில் சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்கும், அப்போது அவரோட விக்கெட்டுக்கு அப்புறம் போகிறவர் வந்து விராட் கோலியாக இருப்பார். ஸோ அதிலிருந்து இன்றைக்கி 2026 வரைக்கும் அவர் எவ்வளோ மேட்சஸ்ஸு எவ்வளோ ட்ராஃபீஸ் அடித்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கும்போது, ஒன்றை நாம் மனப்பூர்வமாக நேசித்தால் அது நம்மளை உச்சத்தில் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக விராட் கோலியை சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் விடுதலை திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க மணலி மாறன், இதோ அவருக்காக இளையராஜா இசையில் அந்த பாடல்.

விடுதலை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில, இளையராஜா வரிகளில் இளையராஜா மற்றும் அனன்யா பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:33.

0: வயகம் 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு ஐயப்பன் தாங்கல்ல இருந்து பழனி பாரதி. வெயில் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாரு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில, நாமுத்துக்குமார் வரிகளில், சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கேட்டிருக்கிறாரு சத்யநாராயணன். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

இளையராஜா இசையில வாலியின் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:44. ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நேரமா சரி பாட்டை போட்டுருவோம் பாட்டை போட்டுருவோம் அந்த விஷயத்த விழுங்கிக்கிட்டே இருந்தேன். சொல்றேன், ஒரு இசை நிகழ்ச்சி, அந்த இசை நிகழ்ச்சி ஒரு தொலைக்காட்சி பணிக்காக நான் போயிருந்தேங்க. அப்போ வந்து அந்த ஒரு இசை சார்ந்த ஒரு பாடகர் இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து சந்திக்கும் போது இவங்களோட ஹிட் பாடல்கள் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் சூப்பரில், அவ்வளோ விஷயங்கள்லாம் மைண்டில் ஓட்டிட்டு சந்தித்து வணக்கம், காலை வணக்கம் தெரிவித்தப்போ அப்படியே அவங்க ஆ அப்படின்ட்டு அடுத்து ஒரு ஒர்க் பார்த்தாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் வந்து இவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கான ஆங்கர், உங்களோட மீட் பண்ணுறதுக்காகவும் சரி இந்த நிகழ்ச்சி சார்ந்தும் நிறைய ஆவலாக நிறைய கேள்விகள் தயாரிச்சிருக்கா. ஓ அப்படியா, ஓகே. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியும் போச்சு. அதுக்கடுத்து நிகழ்ச்சி சிறப்பாகவே போச்சு. நம்மளோட பணியில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுனால சிறப்பாகவே போச்சு. அதுக்கடுத்து ஒரு நபரை சந்திப்பதற்கு முன் இருக்கிற அபிப்பிராயம், சந்தித்த பிறகு ஏற்படுற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை யோசித்து பார்க்கும்போது நம்ம ஒருத்தங்களை வரவேற்கும் போது ஒரு புன்முறுவல், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணும்போது இருக்கிற ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பரான ஃபீல். அதை நம்ம எவ்வளோ பேருக்கு கடத்துகிறோம் அப்படிங்கிறத யோசிக்க வச்ச ஒரு நிகழ்வாக எனக்கு அது இருந்தது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காசி திரைப்படத்திலேருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கேட்டிருக்கிறாரு கணேஷ் ராமலிங்கம். கணேஷ், இதோ அவருக்காக காசி திரைப்படத்திலிருந்து பாடல்.

இளையராஜா இசையில் மூமேத்தா வரிகளில் ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:52. சில நேரத்துலங்க உண்மையிலே பாடல் வந்து நம்மளுக்குள்ள பாறை மாதிரி தேங்கியிருக்கிற கவலை வந்து சுக்கு நுற உடச்சி ஒரு மாதிரி பண்ணிடும். நான் ஒரு நாள் நண்பரோட அக்காவோட திருமணத்துக்காக ஒரு ஊருக்கு பயணப்பட்டிருந்தேன். எனக்கு இப்போ கூட அந்த ஊருக்கான ரூட்டெல்லாம் மறந்துடுச்சு. நைட்டு அவ்வளோ லேட்டாக தூங்கிட்டு அங்கே போகிறோம். அங்கே போய் ஃப்ரெண்டு வந்து புது சட்டை கொடுக்குறாரு. காலேஜ் படிச்சுட்ருக்கட்டேன், சட்டையை போட்டிருக்கேன், நல்லா தூக்கம் இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மண்டபத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உள்ளே சாப்பிடுவோம், பசி எடுக்குது இப்படின்னு போகிற ஒரு டைமில் ஒரு குரல் கேட்குது. முருகர் பாடல் பாடுற ஒருவர், அங்கே அந்த பாட்டு கச்சேரி அந்த மாதிரி இருக்கும்ல, ஒருத்தர் ஒரே ஒருத்தர் ஒரு

70 வயதுக்கு மேலாக இருக்கும். அவ்வளவு அற்புதமாக பாடினார். ஆனால் என்னென்னா, கீழே யாருமே வந்து அவரை கவனிக்கவோ இல்லை ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டில் சும்மா பேசி சிரித்து அங்கிட்டு நடமாட்டி இப்படி இருந்தாங்களா, எனக்கு ஏனே தெரில. அப்படியே அழுக அவ்வளோ கண்ணீர் வருது, அடக்கிக்கிட்டே போகிறேன். எதுக்கு இன்னே வரைக்கும் தெரில, அன்றைக்கி அவ்வளோ அழுதான்ட்டு. இப்போது காசி படத்துலேருந்து இந்த பாடல் கேட்கும்போது, என்மனவானில் பாடல் கேட்கும்போது, மனம் உருகி செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிறரை வந்து கவனிக்க வச்சிரும், இல்லை அந்த எமோஷனல் வந்து நம்மளுக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு உணர முடியுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரதுரைக்காக விருப்ப பாடல் கேட்டிருக்கிறாரு. ஆசை திரைப்படத்திலிருந்து மீனம்மா பாடல் இதோ கேட்டுடலாம்.

0: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில மகேந்திர பூபதி, ராஜேஷ் பெரியார் நகர், கொடமண்டம்பட்டி கே வி ஜெயசீலன், அருண் சோமசுந்தர பிரபு, பொன்னியம்மன் மேடு கணேசன், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், செல்வம் ராமகிருஷ்ணன், ஆனந்தமுருகன், பாபு முள்ளக்காடு, மதுரை சோ சண்முகசுந்தரம், இவங்க எல்லாரோடைய விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் நம்மளால் ப்ளே பண்ண முடியலை. நிறைய பேரோட விருப்ப பாடல் போதுமான அளவுக்கு நம்ம ப்ளே பண்ணி இருக்கிற டைமில் ப்ளே பண்ணிட்டோம். நாம் மீண்டும் அடுத்து ஒரு நிகழ்ச்சி நேயர் விருப்ப பாடல் அமையும் போது இவங்களோட பாடலை வந்து முதன்மையாக தேர்வு செஞ்சு ஒளிபரப்பிடலாம். நிகழ்ச்சியில் வந்து ஆர்ஜே விமல்குமார் ப்ளே பண்ண பாட்டை விட லிசனர் ப்ளே பண்ண அவங்க விருப்ப பாடல் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே உங்களோட டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்குது. அடுத்தடுத்து உங்களோட விருப்ப பாடல் நம்ம ஒளிபரப்ப முயற்சி பண்ணிடலாம். நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறேன். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் காலை 10 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தாவேக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தாவேக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை ஏரி மற்றும் குளங்களிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. tnesevai.tn.gov.in இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றிட ஏதுவாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிடுமாறு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக தாவேக்க அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு குறித்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். யூடியூபர் சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக் சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில், அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோகியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான

பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியுதய் அரோரா, ரியா தலால், அலியா கங்காரியா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோஹ்ரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதன் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மென்ஸ், நவ்சி நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சொல்கிறது நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ரொம்ப சூப்பரான மெலடி பாடல்கள் தான் நாம் கேட்க போகிறோம். நாம் எப்போதுமே வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கும்போது எவ்வளவு பணிவாக இருக்கும், எவ்வளவு பொறுமையாக இருக்கும், எவ்வளவுக்கு நம்மளை நாம் அடக்கி ஆள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு உயரத்தை தொடர வரைக்கும் உங்களுடைய அமைதி மட்டும்தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம், உங்களுடைய மிகப்பெரிய சக்தி. தன்னைத்தானே அடக்கி ஆள்பவன் எவ்வளவு உயரமானாலும் செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் நிறைய பேர் உதாரணமாக இருக்கிறாங்க. அது எந்த துறையாக எடுத்துக்கலாம். நாம் நம்மளை சுற்றி உள்ளவங்கள்ட்ட எவ்வளவு பொறுமையாக போகிறோமோ அவ்வளவு உயரம் செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் உதாரணமாக இருக்கிறாங்க. சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஏஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் சரியாக 9:24. ஒரே ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நம்ம எவ்வளவு சரியாக பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு அடுத்த உயரம் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணம் யாருன்னு சொல்லலான்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரெண்டு சின்ன பசங்க வந்து, ஒரு 10 வயசு 13 வயசு கிரிக்கெட் பசங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து, உன்னோட டேலண்ட் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக சிக்ஸர் அடிக்கிற, உன்னை நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், அவர் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் சைலண்ட்டாக ஓகே அப்படின்ட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த அகாடமியில் இருக்கிற பையன் வந்து தன் தந்தைக்கு தொலைபேசி மூலமாக சொல்கிறான், நான் பார்க்குறேன் ஒரு பையன் ரொம்ப அற்புதமாக ஆடுறான், நீங்கள் அவரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்னப்போ அவர் பெரிய பொறுப்புலேருந்து வந்து அந்த பையனை பார்க்க வர்றாரு. அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு 6 பால் டைம் தரும், 6 பாலில் நீ 18 ரன் அடிக்கணும், இதை நீ வந்து அடிச்சிட்டன்னா உன்னை அதுக்கடுத்து டீமுக்கு கூட்டு போகிறது என்னோடய பொறுப்பு அப்படின்னு அந்த பெரிய பொறுப்புலேருந்து வந்த ஒரு தந்தை வந்து சொல்கிறாரு. 6 பாலுக்கு 18 ரன், முதல் 3 பால்லையே அவர் வந்து அடிச்சிடுறாரு 18 ரன். அந்த 3 பாலுமே சிக்ஸர். அந்த பிளேயர் யாருன்னா, ஐபிஎல்லில் இன்றைக்கி அற்புதமான ஒரு அதிரடி பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய சூரியவன்ஷி வைபவ். இவரை தன்னோட தந்தைகிட்ட சேர்த்தார்ல அந்த பையன் யாருன்னா, இந்தியாவோட முன்னாள் தலைமை பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட், அவருடைய பையன்தான் சூரியவன்ஷி வைபவ் கூட மேட்ச் ஆடிட்டு இவரோட டேலண்ட்டை பார்த்து தன்னோட அப்பாவுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு டேலண்டான பையன் அப்படின்ட்டு. ராகுல் டிராவிட் வந்து சூரியவன்ஷி வைபவோட அப்பாவிட்ட என்ன சொல்கிறாரு, அடுத்து ஐபிஎல்லில் இவர் முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 13 வயசில் அவரை கவனிக்கிறாரு. 15 வயசில் இன்றைக்கி ஐபிஎல்லில் வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு தனித்துவமான பேட்ஸ்மேனாக, அதிகமான சிக்ஸர்கள் அடித்த ஒரு வீரராக வலம் வந்துட்டுருக்கிறாரு சூரியவன்ஷி வைபவ். ஸோ அந்த 6 பாலில் 18 ரன், அன்றைக்கி அவர் 3 பாலில் எடுக்கிறாருல்ல 18 ரன், அதான் ஒரு நாளும் ஒரு மேடையும் உங்களுக்காக அமையும், அவ்வளோ நாளும் நீங்கள் உங்களை எவ்வளோக்கு பட்டத்தீட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மேடை அமையும் போது உங்களோட வாழை சுழற்றதை தவிர வேறு எதுவுமே அங்கே தேவையில்லை. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஏஆர் ரஹ்மான் இசையில் உன்னிமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல். கேட்டு முடித்த நேரம் 9:33.

ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கான காலகட்டத்திலையும் நம்ம இருக்கோம். நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னால் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கவும் முடியலை, எனக்கு எப்போதுமே இப்படி தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டிலேருந்து அப்டேட் ஆக வேண்டிய காலகட்டம்னு சொல்லிடலாம். ஏன்னா சோசியல் மீடியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, இதெல்லாம் நாம் வந்து நம்மளோட செயலை இதில் எப்படி வெளிப்படுத்தலாம், நம்மளோட டேலண்ட்டை இதில் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், இதன் மூலமாக நம்மளுக்கு அந்த காத்திருப்பு காலம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு

போக முடியும் அப்படிங்கிறதுல சோசியல் மீடியா மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ என்னுடைய நட்பு வட்டத்தில் ஒரு நண்பர், அவர் பயங்கரமான லிட்ரேச்சர், ஸ்ட்ராங்கான ஒரு இலக்கியவாதி அப்படின்னு சொல்லிடலாம். அவர் ஒரு நாள் காஃபி ஷாப் வாங்க மீட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு அங்கே போகிறேன். லேப்டாப்பில் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். விமல், நான் வந்து ஒரு ரைட்டிங்கில் இருக்கும்போது ஸ்ட்ரக் ஆகிற, இல்லை டிஸ்கஷனுக்கு தேவைப்படுற, இல்லை நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எல்லா நண்பர்களையும் எல்லா நேரத்துலேயும் விவாதத்துக்கு கூப்பிட்டு பேசிட முடியாது, அவங்களுக்குன்னு வேலை இருக்கும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா, அது எனக்கு என் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு நான்கு திசைகளை, நான்கு வழிகளை காட்டுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த உங்கள் வேலையிலையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அது அவ்வளோ சென்சிபிளாகவும் அவ்வளோ அற்புதமாகவும் நம்மளுக்கு நிறைய தகவல்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இவ்வளோ இலக்கியவாதியாக இருக்கிற நண்பர் இவ்வளோ விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிறாரா அப்படிங்கும்போது தான் நம்ம அவரை வந்து சாதாரணமாக இடம் போட்டிருக்கோம். ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஒன்பது மணி 9:49 சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில், வாலியின் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

ஏஆர் ரஹ்மான் இசையில் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:46. பயணம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெரிதும் யோசிக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஹைவேயாக இருக்கும். நாட்டோட முக்கிய நகரங்கள், மாநிலத்தோட தலைநகரங்கள், ஹார்பர்ஸ், இந்த மாதிரி முக்கியமான இடங்களை இணைக்கிற சாலையாக ஹைவே இருக்குது தேசிய நெடுஞ்சாலை. இதனோட கட்டுமானத்தை பராமரிப்பு பணிகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து மேற்கொள்கிறாங்க. இந்தியாவில் 200-க்கும் மேற்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது. அதில் சுமார் 140,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்தை நேஷ்னல் ஹைவே கொண்டிருக்கு. இந்த நேஷ்னல் ஹைவே வந்து 2 வழிப்பாதையாகவோ 4 வழிப்பாதையாகவோ இருக்கும். சில பகுதிகளில் 4 வழிப்பாதைகளை விட அதிகமாகவோ இருக்கலாம். தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் செல்லும்போது அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வேகம் கார்களுக்கு 100 கிலோமீட்டர் மணிக்கு, இருசக்கர வாகனங்களுக்கு மணிக்கு 80 கிலோமீட்டராகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை NH-44. இது காஷ்மீரோட ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரை நீளக்கூடிய ஒரு வலைப்பின்னல் கட்டமைப்பை கொண்டது. இதனோட நீளம் சுமார் 3,745 கிலோமீட்டர் ஆகும். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து.

9:53 தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா தேவா இணைந்து பாடிய பாடல் அகத்தியன் வரிகளில் கேட்டு முடிச்சிருக்கோம். சீசனில் விளையிற ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரேட்டும் நம்மளுக்கு ஏற்றபடியாக இருக்கும். மாம்பழம், மாம்பழத்தில் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற இனிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஏகப்பட்ட சத்துக்களும் இருக்குது. மாம்பழத்தோட சுவை சத்துக்களோட பெட்டகமும் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு வளர்ந்த நபருக்கு நாள் ஒன்றுக்கு 40 மில்லிகிராம் விட்டமின் சி தேவை. 1 கப் மாம்பழத்தில் 60 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது. இது தவிர 20க்கும் மேற்பட்ட விட்டமின்கள் தாதுக்கள் மாம்பழத்தில் இருக்குது. அதில் விட்டமின் ஏ, பொட்டாசியம், போலேட், நார்ச்சத்து இதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. உலக அளவில் மாம்பழ உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடியது நம்ம நாடு தான். உலகத்தில் விளையிற மாம்பழத்தில் பாதி அளவு, சுமார் 2.5 கோடி டன் இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. ஆனால் பெரும்பாலான மாம்பழங்களை இந்தியர்களே சாப்பிட்றதுனால வெறும் 1% மட்டுமே

ஏற்றுமதி செய்யப்படுது. மாம்பழ ஏற்றுமதியில் மெக்சிகோ, நெதர்லாந்து, பிரேசில், பெரு இந்த நாடுகளுக்கு பிறகு இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது.

நேர்களே, 9:54 ஆகிட்டு, நேரம் போனதே தெரியலை அப்படின்னு சொல்லிடலாம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல்.

நேர்களே, நேரம் 10 மணி 1 நிமிடம். நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். சமயோஜிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சார்ந்து ஒரு சின்ன ஒரு மைக்ரோ கதை. வேங்கை நாட்டில் வேங்கையின் மன்னனுக்கு ஜோதிடம் பார்ப்போம், நம்ம ஆயுள் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு உலக புகழ் பெற்ற ஜோதிடரை வர சொல்கிறாரு. நான் எவ்வளவு காலம் வாழ்வேன் அப்படின்னு மன்னர் கேட்குறாரு. 100 ஆண்டு சொல்லுவார் ஜோதிடர் அப்படின்னு மன்னருக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தோட எதிர்பார்ப்போட கவனிக்கிறாரு. மந்திரிகள், அங்கே இருந்த குடிமகன்கள், ராணி எல்லாருமே ஓகே 100 ஆண்டுகள் சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் பார்க்குறாங்க ஆவலோட. ஆனால் ஜோதிடர் சொல்கிறாரு, மன்னா உங்கள் ஆயுள் காலம் முடிய போகுது, கூடிய விரைவில் நீங்கள் இறந்துடுவீங்க. சட்டார்னு மன்னர் தன்னோட உடைவாளை உருவி ஜோதிடரோட கழுத்தில் வைக்கிறார். முட்டாள் ஜோதிடரே, நீங்கள் சொல்லும்போது மன்னர்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதா? சரி ஓகே, நீங்கள் எப்போ மரணம் அடைவீங்க அப்படின்னு மன்னர் கோபத்தில் கேட்குறாரு. அதுக்கு ஜோதிடர் சொல்கிறாரு, உங்களோட மறைவுக்கு 1 நாள் முன்பு நான் மறைஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னதும் மன்னர் வந்து கட்டுப்படுத்துகிறாரு தன்னோட கோபத்தை. அமைதியாக சபையை கலைங்க போங்கப்பா அப்படின்னு எல்லாரையும் அனுப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த சமயோஜிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எத்தனையோ கதைகளில் கேட்டிருப்போம். லைஃப்லேயும் அது ரொம்ப முக்கியம். எங்கேயோ ஒரு இடத்துல அவசரமாக வார்த்தைகளை நம்ம விட்டாலும் அதை சமாளிக்கிறதுக்கு அந்த இடத்துல அந்த கரைகளை அழிச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து.

10:11 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு கவிதை. தலைக்கு மேல் அதே வானம், காலுக்கு கீழ் அதே பூமி, ஆனால் அதே நான் அல்ல. அன்று பாடிய பறவை இன்று இல்லை. சுற்றியுள்ள மரங்களைப் போலவே என் தலையும் குறைந்திருக்கிறது. ஆனால் எனக்குள் தமிழ் தூண்டிவிட்ட துளி தீ அதே சுடரோடு அணையாமல் இருக்கிறது. என் முதல் நிலமே, அணையாமல் காத்திரு. நீ மூட்டி கொடுத்த முதல் தீயை இன்னும் இன்னும் எரியவிடு. எரிமலைகள் சிதறவிடு. காட்சிகள், காலம், கடவுள் எதுவும் மாறலாம், தமிழும் நானும் மாறாமல் பார். கட்டை நெருப்பு காணும் வரை நெற்றி நெருப்பு அணையாமல் காத்திரு. வணங்குகிறேன் மண்ணை, வாழ்த்து நீ என்னை. கவிஞர் வைரமுத்தோட சமீபத்திய கவிதை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

10:16 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்திய புகைப்பட கலைஞரில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் ரகுராய். அவருடைய 1960களில் அவருடைய புகைப்பட வாழ்க்கை வந்து தொடங்குது. அந்த புகைப்பட கலைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அப்படின்னு அவரை சொல்லிடலாம். அவருடைய புகைப்படங்களில் பெரும்பாலும் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் இருக்கும். அவர் காட்சிப்படுத்துகிற எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் அதில் வறுமை, நகர வாழ்க்கை, கிராமப்புறங்கள், மத விழாக்கள், அரசியல் நிகழ்வுகள், இது எல்லாமே உயிரோட்டமாக பதிவு பண்ணக்கூடியவர். போபால் விஷவாயு விபத்தின் அந்த டைமில் ரகுராய் எடுத்த ஒரு குழந்தையோட உயிரிழந்த உடலை காட்டுற புகைப்படம் துயரத்தின் சின்னமாகவே மாறுது. இந்தியாவோட மிக பிரபலங்கள் எல்லாமே எல்லோரையுமே புகைப்படம் எடுத்தவர். தலாய் லாமா, சத்யஜித்ரே, ஹரிபிரசாத் சௌராசியா, பிஸ்மில்லா கான், எல்லா பிரபலங்களையும் புகைப்படம் எடுக்கிறாரு. அன்னை தெரசா அவர்களை புகைப்படம் எடுத்த பிறகு தனக்கு ஒரு மன அமைதி கிடைச்சதாகவும் சொல்கிறாரு. தாஜ்மஹாலை மனிதர்கள் ஒளி, காலநிலை, இது எல்லாவற்றோடு இணைச்சி புதிய கோணத்தில் காட்டினவர் ரகுராய். ரகுராய்கிட்ட இளம் புகைப்பட கலைஞர் ஒருவர் கேட்குறாரு, எந்த கேமரா வாங்கலாம் அப்படின்னு. ரகுராய் சொல்கிறாரு, முதல்ல உன்னுடைய கண்களால் பயிற்சி செய், அப்புறமா கேமரா வாங்கலாம். ஒரு நல்ல புகைப்படம் அப்படிங்கிறது கண்ணால் மட்டுமல்ல மனதாலும் பார்க்கப்பட வேண்டும்னு சொல்கிறாரு.

0: இப்படி ஒண்ணு போலீங்காலும் இங்க எல்லாமே தூளு.
1: பத்து மணி 22 நிமிடங்களில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு சுவற்றின் மீது எவ்வளவு காலம்தான் முட்டி கொண்டிருப்பீர்கள்? உங்களுக்கு ரத்தம் வரலாம், ஆனால் சுவர் ஒருபோதும் விலகப்போவதில்லை. எவ்வளவு காலம்தான் உங்களது துரதிர்ஷ்டத்தை நொந்து கொண்டு மாமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு ஆரஞ்சு பழங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள்? ஒருவேளை சோர்வடைந்து நீங்கள் கீழே விழலாம், ஆனால் ஒருபோதும் ஓர் ஆரஞ்சு பழம் கூட அந்த மாமரத்திலிருந்து கீழே விழப்போவதில்லை. அது எதுவோ அது அதுதான், எது அதுவல்லவோ அது அதுவல்ல. எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று அறிந்திருப்பதுதான் மேதமை.
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

10:26 ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எந்த ஒரு உறவுலையுமே இது யாருடைய தவறு அப்படின்னு கேள்வி கேட்குறத விட, யாருடைய வாழ்க்கை இதனால் யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். நீங்கள் உங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு உலகம் மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட, உலகத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு உலகத்தை பற்றின உங்களுடைய பார்வையை மாற்ற துவங்கணும்னா நிறைய மாற்றங்கள், நிறைய அமைதி, நிறைய நிம்மதி நம்மளை சுற்றி நம்ம இருக்கிற இடத்துலே கிடைக்கும். உலகம் இப்படி இருக்கிறதுனால வாழ்க்கை அழகாக மாறணும் அப்படிங்கிறத விட, உலகம் எப்படி இருந்தாலும் நான் என்னோடய வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு செகண்ட் முடிவெடுத்துட்டோம்னாலே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கவலைகளும் எல்லா பிரச்சனைகளும் நம்மளை நெருங்க பயப்படும், நம்மளை விட்டு தூரமாக ஓடிடும். நிகழ்ச்சியில் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல்.

விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். கேட்டு முடித்த நேரம் 10:47. பெருங்கடல், ஆனால் அதனுடைய நீர் வந்து அந்த சால்ட்டு தன்மை இருக்கும். மாசடைந்த நிறைய சாக்கடை நீர், துர்நாற்றம் வீசக்கூடிய குளங்கள், தேங்கி கிடக்கக்கூடிய ஏரிகள், இது எல்லாவற்றிலும் இருக்கிற நீர் ஆவியாகி மேலே போச்சுன்னா திரும்ப வரும்போது மழையாக குடிநீராக தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் மேலே பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியோட மனிதன் தன்னை இணைச்சிக்கும்போது சுய தூய்மையாதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். தெய்வீகத்தோட இயற்கையோட நம்மளை மீறிய ஒரு சக்தியோட நம்மளை இணைத்து கொள்ளும்போது மனிதனோட எண்ணங்களும் உணர்வுகளும் அவனோட இருத்தலும் கூட தூய்மை அடையுது. நாம் என்ன மனசில் நினச்சிட்டு வானத்தை நோக்கி வேண்டுறோமோ அது செயலாகி நமக்கு கீழே கிடைக்கும். அந்த வேண்டுதல், அந்த நம்பிக்கை, அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

பிஆர் பந்துலு இயக்கத்தில் வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். கேட்டு முடித்த நேரம் 10:53. எந்த ஒரு செயலை நம்ம ஆரம்பிக்கும் போதும் நம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும். காலையில் கொஞ்சம் முன்னதாக நம்ம எழுந்திருச்சோன்னா, இரவு நேரம் தூங்கும்போதும், காலையில் என்ன உணர்வோடு எந்த செயலை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு ஒரு காலையை ஆரம்பித்தோமோ, அந்த செயலை இரவு வரைக்கும் எவ்வளவு தூரம் நெருங்கி நம்ம முயன்று செய்து முடித்தோம் அப்படிங்கிறத ரிமைண்டர் பண்ணிவிட்டு, இதயத்துக்குள்ளே நம்மளுடைய ஆழமான விருப்பம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம என்ன செயலாக்க போகிறோம், அதுக்கான திட்டம் என்ன, அதுக்கு நம்மளை எப்படி உத்வேகப்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒரே ஒரு குறிக்கோளில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம இருந்தோம்னா, அந்த குறிக்கோள் உங்களை ஒரு நாள் வரலாற்றில் இடம்பெற வைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்குள்ளேருந்து கொடுத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய எஃபோர்ட் தான் உங்களோட வெற்றி, உங்களோட ஆழ்மன விருப்பம்தான் உங்களோட எதிர்கால சம்பளம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்களே, ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நாம் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 11 மணி. வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி. ஆம், உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். இன்றைய மனசு மயம் நிகழ்ச்சியில் எந்த விதமான பாடல்கள் ஒளிவராக போகின்றது? இது ஒரு கோடைக்காலம். இந்த கோடைக்காலத்தில் இந்த வீசும் காற்று எப்படியாய் மனம் வீசுமோ, இந்த இரவு நேரத்தில் சிலர் உறக்கத்திற்கு செல்லியிருக்கலாம், சிலர் பயணத்தில் நீண்டு கொண்டிருக்கலாம். எப்படியோ இசை என்பது பொதுவானது. அப்படி இருக்கும்போது இதோ இந்த தென்றல் வீசும் காற்று கொஞ்சம் பூவோடு மனநட்டுமே. இதோ நிகழ்ச்சி

இன் முதல் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் பஞ்சார் நாச்சலம் வெற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முரட்டு காலை படத்திலிருந்து. எந்த பூவிலும் வாசம் உண்டு என்று இந்த தலைவி சொல்லும்போது இதோ இந்த தலைவன் எப்படி மறுக்க முடியும்?

பாடலை ரசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த ஒரு வார்த்தை வந்தது. எப்படி என்றால், அன்பில் ஆடும் மனமே, பண்பில் வாழும் குணமே, ஒளியே திருமகளே, புது உறவே, சுகம் பிறந்ததே என்று சொல்லி அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த இரவேளையில் சொல்லும்போது, அன்பில் ஆடும் மனமாய் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். ஆம்,

எந்த பூவிலும் வாசம் உண்டு என்று சொல்லி வந்தது அந்த பாடல். அடுத்து வரும் பாடல், இந்த பூவானது பூஜைக்கு ஏற்றது என்று தலைவன் சொல்லும்போது தலைவி எப்படி மறுக்க முடியும்? அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். அடுத்து வரும் பாடல் சித்ரா கங்கையம்மன் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடல் இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நீதானே அந்த குயில். ஆம் நேர்களே, பூஜைக்கேத்த பூவிது இந்த ராத்திரி வேளையில் உங்கள் செவிகளில் மனம் வீசட்டும் இப்படியாக.

பூ என்று பூத்ததாம், அந்த பூ என்ன பூ என்று சொல்லி கேட்கும்போது பாடலே முடிந்துவிட்டது. அடுத்து வரும் பாடல் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. கடலோர கவிதைகள் படத்திலிருந்து இதோ அந்த பூவின் வாசம் எந்த பூ என்று சொல்ல வருகின்றது, கேட்கலாமா?

என்ன நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் அந்த பூவின் வாசம் முகர்ந்து கொண்டீர்களா அல்லது செவிமடுத்து கேட்டீர்களா? எஸ்பி பாலசோனி எஸ் ஜானகி பாடியுள்ள அடுத்த பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மண்வாசனை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ மறைத்து வைத்த இந்த பூவின் வாசம், இதோ காற்றலைகளில் வீசட்டும் இந்த இரவு நேரத்தில்.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அடுத்து வரும் பாடல் கே ஜி யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல், எம் ஜி வல்லபன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எச்சில் இரவுகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த பூங்காற்றில் இந்த வீசும் தென்றல் இப்படியாய் செவி மடுக்க உங்களுக்காக.

அந்த பூவுக்கு மட்டும் வாசம் இருந்தால் நிச்சயமாக எப்படியும் அதுவும் பாடத்தானே செய்யும். அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்பும் போது நீங்களும் பாடத்தானே செய்திருப்பீர்கள். இதோ இந்த இரவு வேளையில் பாடலாமா அல்லது தூங்கச் செல்லலாமா என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆம்நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களை மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களை வாசிக்க இல்லை சுவாசிக்க காத்திருக்கிறோம். இப்பொழுது நிறைய நேர்கள் கவிதையோடும் இலக்கிய நயத்தோடும் படிக்கும்போதே எனக்குள்ளாய் மனம் வீசுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியாக இந்த இரவு நேரத்தில் அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் 16 வயதினிலே படத்திலிருந்து இதோ இந்த செந்தூரப்பூவின் மனம் வீசும் உங்களுக்காக செவிகளில் கேட்கலாமா?

நேரம் 11:31, 40 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசு மயம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். செந்தூரப்பூவின் வாசம் கேட்கும்போதே மீண்டுமாய் கேட்க தூண்டும் அல்லவா. எஸ்பி பாலசுமணியம் சசிரேகா பாடியுள்ள பாடல், முத்துலிங்கம் இயற்றி மனோஜ் கியான் இசையமைப்பில் செந்தூரப்பூவி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. கேட்கலாமா?

செந்தூரப்பூவின் வாசம் எப்படி மீண்டும் மீண்டும் வந்ததோ, அடுத்து வரும் பாடல் மெல்ல பேசட்டும் அந்த பூவின் சத்தத்தை கேட்க இந்த இருவேளையில் நீங்கள் ஆயத்தமா? பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இயற்றி இசைமித்த பாடல், சின்னப்பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த சின்னப்பூவின் பேச்சு உங்களை எப்படி ரசிக்க வைக்கின்றது பார்க்கலாமா?

0: முகநூல் வழியே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டு பாடலை ரசித்து கொண்டே தங்களுடைய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினார்கள்னு தான் சொல்ல வேண்டும். எப்படி என்றால், ஒவ்வொரு நேயர்களும் இந்த இரவு வேளையில் பாடலை ரசித்து கொண்டே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது எப்படி சொல்வது? பர்வத வர்த்தினி என்ற அன்பு நேயர், நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை வரவேற்கிறோம். மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடலை சூப்பர் என சொல்லி தன் பாடலை பதிவிட்டிருக்கின்றார். அடுத்து பம்மல் காமராஜபுரம் புஷ்பா என்ற அன்பு நேயரும், இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அருமை என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயர், அம்பத்தூரிலிருந்து, இனிய இரவு வணக்கம், மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லி ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும் இரவு வணக்கம் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் ஒரு பதாகை வெளியிட்டு விஷஸ் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முள்ளக்காடு பாபு என்ற அன்பு நேயரும், இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். வீரராகவன் எப்பொழுதும் வழக்கம் போல மாதவரத்திலிருந்து கவிதை நடையில், இன்னிசை பொழியும் பண்பலை இதமாக தருகின்ற ராகமழை, இதயங்கள் ரசிக்கும் தேனலை இன்றைய இரவு ஜொலிக்கும் அலை என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. அவளைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜன் அவர்களும் மனசமய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவளைத் தொடர்ந்து பம்மல் ராஜன் அவர்களும், ராஜன் சுப்பிரமணியன் என்று பதிவிட்டிருக்கின்றார். இனிய இரவு வணக்கம், உண்மையை சொன்னால் இளையராஜா இசையமைத்து அவரே பாடிய பாடல்களை மனம் இரவு நேரத்தில் கேட்க தூண்டுகிறது என சொல்லியிருக்கின்றார். திருப்பூர் மாவட்டம் முருகன் என்ற அன்பினியர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயரும், நீண்ட இடைவெளிக்கு பிறகு இசையால் இணையும் தங்களது தொகுப்பில் வரும் மனசுமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பூமணம் வீசும் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருப்பூர் முருகன் அவர்கள், கொடியிலேயே மல்லிப்பூ என இந்த இரவு வேளையில் மனதை மயக்க வந்த மல்லிப்பூ என சொல்லி எந்த மனதை எங்கோ கொண்டு சென்று விட்டது என சொல்லி பாராட்டியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் சூறை கிராமம் வினோத் என்ற அன்பு நேயரும், நிலவின் ஒளியில் நனைந்தபடி கசிக்கிறது இசை, இரவின் மடியில் கரைகிறது என் மனதின் அசை, இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சியின் பாடல்கள் அணிய இனிமை என பதிவிட்டிருக்கின்றார். பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும், இனிய இரவு வணக்கம், மயணசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தோப்பூர் சீனிவாசன் அவர்களும், வணக்கம் ஐயா, நலமா, மண்வாசனை அழகு என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பர்வதவர்த்தினி, அம்பத்தூர் முத்துலட்சுமி அன்பு நேயர்களும் தங்களுடைய பதிவுகளை மீண்டுமாக பதிவு செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடி ஸ்பிக்நகர் ராஜேஷ் அவர்கள், ஊரூரங்கும் வேளையில் வெடித்திருக்கும் உள்ளங்களுக்கும் கேட்கும் இதயங்களுக்கும் இனி இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். கலீல் அகமது அவர்களும், சாங் சூப்பர் என சொல்லி பொன்னையிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். அவளைத் தொடர்ந்து தோப்பூர் சீனிவாசனும், விழுப்புரம் முரளிதன் அன்பு நேயர்களும் மீண்டும் பதிவிட்டிருக்கிறார்கள். 16 வயதில் செந்தூரப்பூவை பாட்டு வரலன்னு நினைச்சேன், வந்துடுச்சு. நாங்கள் தூங்க மாட்டோம், மனசு மயம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே தான் தூங்குவோம். 12 மணிக்கு பாடல்கள் எல்லாம் தூங்க விடாமல் அழகழகான பாடல்கள் எல்லாம் போடுறீங்க. நைட் வேலையெல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. மனசு மயங்கும் நிகழ்ச்சி பாட்டு கேட்க மயங்கி போய் இருக்கிறோம், தூக்கம் வரவில்லை பீட்டர்ஸ் என சொல்லியிருக்கின்றார்கள். புஷ்பவல்லி என்ற அன்பு நேயர், அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்கள் என்று சொல்லுவதை விட இசையை ரசித்து கொண்டே அதனுடைய சந்தோஷத்தை ஆனந்தத்தை வார்த்தையாக விவரித்து சொல்லி வருகிறார்கள். நேரம் இப்போது 11:45. சரி நேயர்களே, பூவின் வாசத்தையும் பூவையும் என்று சொல்லி ஒவ்வொரு பூவின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும்போது, இதோ இந்த பாடல் உங்களுக்கான சமர்ப்பணம். இந்த பூ உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ எனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிறது. பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகியின் குரல்களில் கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோயில் கிழக்காலே, இதோ இந்த பூவை எடுத்து உங்களுக்கு பூமாலையாய் சூட்டுகிறோம் அன்பு நேயர்களே.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை

அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். கண்மணி சுப்பு இயற்றிய இந்த பாடல் தர்மபத்தினி படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ நீங்கள் தேடும் இந்த பூ இதுதானோ?

நிகழ்ச்சி நிறைவாக கேஜி யேசுதாஸ் குரலில் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. மனசமய நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் சொல்ல துடிக்குது மனசு படத்திலிருந்து. நேர்களே, இந்த பூவான வாசம் உங்களிடம் இன்று மட்டுமல்ல என்றும் மனம் வீசும். எப்படியாக விவித் பாரதி தமிழகம் 102.3 நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது. சரி நேர்களே, நிகழ்ச்சி நிறைவான பாடலை தொடர்ந்து நள்ளிரவு 12 முதல் 4 வரை இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களே, தொடர்ந்து காற்றின் மொழி 1 மணி நேரத்திலும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரம், தொடர்ந்து 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகள், 3 மணியிலிருந்து இன்னிசை இரவு என்று சொல்லி இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக. இசையோடு பயணிப்பது ஆர்ஜே பீட்டர். நேர்களே, இணைந்திருப்போம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோ காற்றின் மொழி.
4: காற்றின் மொழி.

0: முத்தம் முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தீரி

மேலே ஜொலிக்கும் லட்சுமி முகத்தை பாரு, பத்தினியே நல்லா பாரு, உலகம் சொல்லும் உத்தமியே இங்கே பாரு, ரத்தினம் போலே ஜொலிக்கும் லட்சுமி.

அவங்க போல நடக்கணும்னு நினைச்சு பாரு. பாரு கண்ணா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு.

மெத்தை பாடியிட்ட பஞ்சு மெத்தையோ சித்திரம் போல ஒரு முத்திரை இட்டாரோ இன்ப தேரிடையாடும் தேவதை.

0: FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மகனை காண நடந்து வந்தான், பிள்ளைக்கு தந்தை அங்கே காவல் இருந்தான்.

0: மகாதேவா
1: விஸ்வநாதா
0: காலனை உதைத்த என் அப்பனே உனை காணால் உழைத்தான் கண்ணப்பனே
1: அதே அதே சபாபதே அதே அதே

0: என்ன சாய்?
1: பரவாயில்ல,
2: நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசை இரவு. நேரம் 4:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். எம்கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல் பாபநாசம் சிவன் இயற்றியது, ஜி ராமநாதன் இசையமைப்பில் அரிதாஸ் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

அடுத்து கிருஷ்ண பக்தி படத்திலிருந்து எம்எல் வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல். பாடல் இயற்றியவர் உடுமலை நாராயணகவி, இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில், தொடர்ந்து சுத்தசாவிரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் ஆர். ஏழுமலை அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில்

0: குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலாவதாக அனுமான் சாலிசா, பாடியவர் பி. உன்னிகிருஷ்ணன்.

நாம் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலாய்